0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணைய வானொலி. நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருப்பது தனலட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் காலை 10:59. ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான பாடல், ஒரு அண்ணன் தங்கச்சியை எடுத்து காட்டும், அதில் பக்தியும் நிறைஞ்சிருக்குது. ஒரு அற்புதமான பாடலை கேட்க போகிறீங்க. அடுத்தது இதோ ஒலிக்கும் பாடல்.
1: வருவாயா மேல் முருக என் மாளிகை வாசலே.
0: இதோ ஒலிக்கும் பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சௌரி இணையம் வானொலி நிலையத்தின் நேரம் காலை 11:04. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அருணகிரிநாதர் நடித்த ஒரு சூப்பரான பாடல் TMS குரலில் இதோ ஒலிக்கும் பாடல்.

0: நிறைய அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு.
1: பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா?
0: உன் பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முய்ய உத்தமர் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன்.
1: வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே.
0: மகனே வா அருகில். வா வாய்க்கிற நாக்கை நீட்டு. பாடு முத்து முத்தாக பாடு.
1: முத்து முத்து.

பத்து தலை தத்தக்கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சௌரி இணையதளம் வானொலி நிலையத்தில் நேரம் காலை 9:09 நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பெருமாள் பாடல் ஒன்று இதோ ஒலிக்கப் போகிற பாடல்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வலம் வர இருக்கின்றது. ஏனென்றால் இன்று சிவாஜி ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மாநகர் பத்மா நரசிம்மன் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான செய்திகள் நம் சபரி வானொலிக்கு வந்திருக்கின்றது. தேனி மாவட்டம் நாகையகவுண்டர்பட்டி விஎஸ் ராஜன் மற்றும் காமகாயகவுண்டன்பட்டி ஹரிச்சந்திரன் இவர்களுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபரி சுந்தரி மற்றும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளையார்பாளையத்தைச் சேர்ந்த தங்கமணி தங்கவேல் சித்ரா மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஐயப்பன் அவர்கள் இவர்கள் அனைவரும் நம் சபரி வானொலியில் இணைந்துள்ளார்கள். அவர்களை இருகரம் கூப்பி சபரி வானொலி சொந்தங்களும் இயக்குநர்களும் மற்றும் அறிவிப்பாளர்களும் வருக வருக என வரவேற்போம். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் நம் கோவை பத்மா அவர்களுடைய தொகுப்பில் சிவாஜி ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இதோ. நல்லதொரு குடும்பம், அவங்க குடும்பம் நல்லதொரு குடும்பம்தான் கேள்விப்பட்டோம். நேரடியாக பார்க்கவில்லை, கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லதொரு குடும்பம்தான் அவர்களுடைய குடும்பமும். இதோ நல்லதொரு குடும்பம் இந்த படத்திலிருந்து சிந்து நதி கரையோரம். இதோ டிஎம் சௌந்தரராஜன் சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

அழகான அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன், சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. சிந்து நதி அழகாக சிந்து பாடியது, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து நம் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுடைய தொகுப்பு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சேரன்வாநகர் பத்மாவதி நரசிம்மன் அவர்களின் இனிய பாடல்களை தொகுத்து வழங்கி சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி அனுசய அம்மாவுக்கும் இனிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியை கேட்டு பதிவிட்டு வாழ்த்தக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு பாடலுக்கு போவோம். தியாகம் இந்த படத்திலிருந்து தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே. இதோ டி எம் சௌந்தரராஜன், சுசிலாம்மா குரல் இந்த ஒரு அழகான பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள், தென்மல்லி பூவே இனிய பாடல் தேர்வு அருமை பத்மா சகோதரிக்கு என்று கைகூப்பி வணங்க உள்ளார். நன்றி. அடுத்து சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் சகோதரி. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் அண்ணா அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் அண்ணா, எப்படி இருக்கின்றீர்கள்? நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் வாருங்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், இனிமையான பாடல், மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோவை சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அழகான அருமையான பாடல் என்றும் எனது அன்னியார் பத்மா அவர்கள் வீட்டில் உறவினர் வருகை சற்று நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைவார்கள் சகோதரி. சரி, பரவாயில்லை, பாடல் கேட்டால் போதும். நன்றி நன்றி தகவலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதர சகோதரிகள் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய அன்னி பத்மா நரசிம்மன் அவர்களுக்கும், கும்பகோணம் மனோகரையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் சிவாஜி ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். கௌரிமான் இந்த படத்திலிருந்து பூ போலே உன் புன்னகையை கண்டேன். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் ஒரு அழகான அருமையான பாடல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அருமையான அழகான ஒரு தாய் மகளுக்குண்டான பாசமான வரிகளில் அழகாக பாடிச் சென்றார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் கேதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் ஐயா. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் பிள்ளையார்பாளையம் அவர்கள் அருமை பாடலுக்கு சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி தேன்மொழி சகோதரி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, சிறப்பான பாடல், அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கி சரியான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து நம் இயக்குனர் ஐயா அவர்கள் ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிர் விட்டு விடுமாம் கௌரிமான் என்று ஒரு தகவல், அது உண்மையை எந்த அளவுக்கு தெரியாது, சொல்வார்கள், நாம் பார்த்ததில்லை, இருக்கலாம், சிறப்பு. அடுத்து பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா பாடல் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் நடிகர் திலகம் அழகாக திலகத்தின் அழகான அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடலுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள் சிவாஜி ஐயாவை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் ஐயா அவர்கள் கீதநேசன், அது கௌரிமான் இல்லை கவரி கௌரிமான் என்று, இது எப்படி ஒன்றாலும் படிக்கலாம், இந்த என்னது புது வசந்தத்தில் ஒரு வார்த்தை வரும் கௌரி என்று படிய கிளறி என்று படிப்பார்கள், அதுபோல இருக்கு இந்த ஒரு அனுப்பியுள்ள ஒரு செய்தி, அது கௌரிமான் இல்லை கவரிமான், கவரிமான் கௌரிமான் இல்லை கவரிமான் தான், சூப்பர் சூப்பர், கௌரியோட மான் இல்லை இது கவரிமான், சூப்பர். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் ஏதோ ஒரு மான் பாடல் வந்தது சரி, ஏதோ ஒரு மானா, அழகான பாடல் தான், அழகான தானே ஒரு தகவலை தந்துள்ளார் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், கௌரிமான் ஒன்று கவரிமான் ஒன்று என்று, சூப்பர் சூப்பர் தகவலுக்கு நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து அந்தமான் காதலி இந்த படத்திலிருந்து நினைவாலே சிலை செய்தேன் உனக்காக வைத்தேன், இதோ கேஜே யேசுதாஸ் வாணியம்மா குரல் இந்த ஒரு அழகான அருமையான பாடலின் கேட்டு ரசிப்பதற்கு முன்பு இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை பத்மா நரசிம்மன் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பான நாள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ பாடலுக்குள் செல்வோம். அந்தமான் காதலி இந்த படத்திலிருந்து நினைவாலே சிலை செய்தேன் உனக்காக வைத்தேன் கே ஜே யேசுதாஸ் வாணியம்மா குரலி.

அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் ஐயா அவர்கள். மனதை தொட்ட பாடல் என்றும் ஸ்டார் வழங்கி சூப்பர் செம அற்புதம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மனதிவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் நன்றி. அடுத்து பரசுராமன் ஐயா அவர்கள் நம் சிவாஜி கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு. அடுத்து தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நம் கீதநேசன் ஐயா போட்ட பதிவிற்கு கௌரிமான் இல்லை கௌரிமான் என்று போட்ட பதிவுக்கு கௌரின்றவங்க வளர்த்த மானாக இருக்கலாம், அது கௌரிமான்றது காட்டில் வாழும் மானாக இருக்கும். இதற்கு ஒரு குற்றம் கண்டுபிடித்து உள்ளார்கள் நம் திருவிளையாடலில் வரும் ஒரு வசனம். குற்றம் கண்டுபிடிக்கும் புலவரே நன்றாக என்னை ஒருமுறை பாருங்கள். ஐயா நீங்களா? நானேதான். பிழை கண்டுபிடித்தது யார் இங்கே? வேறு யாரும் இல்லை ஐயா, நம் இயக்குனர்தான். என்ன பிழை கண்டீர்? எதில் பிழை கண்டீர்? எதற்காக பிழை கண்டீர்? எல்லாம் பிழை கண்டால் நிகழ்ச்சி யார் கேட்பது? சொக்கா, பிழை கண்டுபிடித்த புலவருக்கே 1000 பொற்காசுகளையும் பாடலாக தாருங்கள். நான் போயிட்டு வரேன் ஐயா, ஆள விடுங்க. கோகிலா பழனிசாமி அருமையான ஒரு வசனம், திருவிளையாடல் வசனத்தை கண்டு மகிழ்ந்தோம். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர் மனதை தொட்ட பாடல் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் அருமையான பாடல் என்றும் கை கொடுத்து பாராட்டி வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பரசுராமன் ஐயா அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கன்னியாகுமரி இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அந்த வசனத்துக்காக நம் கீதநேசன் ஐயா, ஐயா சொல்லிலே பிழை இல்லை இருந்தாலும் மன்னிக்கப்படலாம், பொருள்தான் பிழை. கொடுத்த பொருள் சரி சரி, எந்த பொருளை கொடுத்தாரா? வாங்கிட்டீங்களா? விடுங்க. நன்றி நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இவருக்கு நாளை பிறந்த நாள், இவர் மகனுக்கு நாளை பிறந்த நாள் விஜயராகவன் என்று ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் அட்வான்ஸு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம் சபரி வானொலி சார்பாக தெரிவித்து கொள்வோம். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், ஐயா பிழையில் சொல்லில் பிழையில்லை இருந்தாலும் மன்னிக்கப்படலாம், பொற்காசு பற்றி சரி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதுதான் வானொலி. சரி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதுதான் வானொலி. எதற்காக பிழை கண்டீர்? இனிமேல் பிழை கண்டால் தனியாக என் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பவும் என்று ஒரு பதிலை பதிவும் போட்டுள்ளார். சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் வாதாடி கொள்ளுங்கள், நமக்கு வேண்டாம். நீங்கள் அனுப்பியதே நான் படித்து விட்டேன். நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். அடுத்து பட்டாக்கத்தி பைரவன் இந்த படத்திலிருந்து எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள், எங்கெங்கே செல்லும் என் எண்ணங்கள் பாடல் மிகவும் அருமை, இனிமை, நன்றி பத்மா சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள் அவர்களுடைய அன்னைக்கு. அவர்கள் வீட்டில் ஒரு அழைப்பிதழ் விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்களாம். இப்பொழுதுதான் தொலைபேசி வழியாக பேசினார்கள், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பதிப்போட இயலவில்லை சகோதரி, என் சார்பாக வானொலி கேட்கும் நேயர்களுக்கு சொல்லிவிடுங்கள் நன்றி என்று சொல்லியிருக்கின்றார்கள். பார்க்கலாம் பாடல் நிறைவு பகுதியாவது நம்முடன் உரையாட வருகிறார்களா என்று. நன்றி நன்றி. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள், இந்த பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி தங்கை அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள், இந்த வண்டி மாதிரி போனால், இந்த வண்டியில் இந்த மாதிரி வண்டியில் போனால் மாதிரி இருக்கும் பாட்டு. என்ன வண்டி இது? ஃபஸ்ட்டு இது வந்து கீழே இருக்கிறது ஆட்டோன்று நினைக்கிறேன், மேலே இருக்கின்றது டிராக்டரா இல்லை வேறு வண்டி, அது என்ன புதுசாக புது விதமாக கண்டுபிடித்து உள்ளார் நம் கோகில பழனிசாமி அவர்கள். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி போட்ட பதிவுக்கு கரெக்டாக சொன்னீங்க அண்ணா, இப்படித்தான் நானும் நினைத்தேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் எங்கெங்கே செல்லும் எண்ணங்கள் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து நான் வாழ வைப்பேன் இந்த படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ, இதோ இந்த பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், சுசிலாம்மா குரல். இந்த பாடலையும் கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக, இன்று சிவாஜி ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை பத்மா நரசிம்மன் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அனைத்து பாடல்களையுமே அருமை, இனிமை, அற்புதம், வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள் திருத்தேரில் வரும் சிலையோ அழகின் கலை நடை பயின்று வந்ததோ அழகான இனிய பாடல் சம்பங்கி பூக்களில் வாசத்தில் இசைமனம் நல்ல தரத்தில் ஒலிக்கின்றது என்று பாராட்டியுள்ளார். ஒலித்த பாடலுக்கு சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் அழகான அருமையான டூயட் பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் சிவாஜி பிறந்த நாளிற்கு அரசு விடுமுறை இல்லையா, நாளை எனக்கும் என் மகனுக்கும் பிறந்த நாள் அரசு விடுமுறை என்று ஒரு பதிவு. நாளை காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை, உங்களுக்கு விடுமுறை தானா? சரி, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் இசைத்தரம் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களுக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். இனிமையான இந்த பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என்று பாராட்டியுள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் சிவாஜி பிறந்த நாள் என்று அரசு விடுமுறை இல்லையா? ஆமாம் அண்ணா, நாளை விடுமுறை, காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நாளை விடுமுறை இருக்கும். அடுத்து நம் இயக்குனர் ஐயா அவர்கள் திருத்தேரில் வரும் சிலையோ பாடல் அருமை அழகு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் கை பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாபாளையம் கோயிலா பழனிசாமி அவர் திருத்தேரில் வரும் சிலையோ பாடல் அருமை அழகு, அப்போ இதற்கு முன்னால் வந்த பாடல் நன்றாக இல்லையோ, இருந்தாலும் புலவர் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் வாய் கொழுப்புன்றது. ஏன் நண்பா? சிறப்பு விளையாட்டுத்தனம்தான். ஒரு குறும்பான ஒரு பதிவுகள் சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் சிலை சபரிவானில் தேரில் அழகாய் பவனி வருகிறது சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு வந்துவிட்டா நாட்டாமை வலது கை வாங்க தம்பி வாங்க என்று பாராட்டி உள்ளார்கள். வலது கை இடது கை அவரு, இவர் வலது கை. சரி, தேன்மொழி அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி போட்ட பதிவு வந்துவிட்டா நாட்டாமை வலது கை வாங்க தம்பி வாங்க, வருகிறேன் அண்ணா வருகிறேன், வாங்க வாங்க வாங்க. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள் நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு சிறப்பான சூப்பர் ஹிட்டான பாடல்களை அழகாக தேர்வு செய்து நமக்கு அளித்த பத்ம அன்னிக்கு மற்றும் அழகாக நமக்கு தொகுத்து வழங்கும் நமது அனுசியா சகோதரிக்கும் மிகவும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர், பாட்டு சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோகிலா பழனிசாமி அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார், ஐயோ இவர் பெயர் என்ன சொல்லுங்க, நீங்கள் தானோ அவர் தானோ நீங்கள் எனக்கு தெரியவில்லையே, நீங்களே சொல்லுங்கள். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர் போட்ட பதிவுக்கு தேன்மொழி அவர்கள் இவர் தான் கோகிலா பழனிசாமி, மனுஷனுக்குத்தான் நாளைக்கு பிறந்த. ஐயோ தொட்டாம்பாளையம் இவர் தான் கோகிலா பழனிசாமி, மனுஷனுக்குத்தான் நாளைக்கு பிறந்த நாள் அப்படிங்களா? எனக்கு தெரியும் ஏற்கனவே, நான் வாயை கொடுத்து ஒம்பளை மாட்ட வேண்டும் என்று நான் கொஞ்சம் வாயை அடக்கி கொண்டேன். உங்கள் வாயாலே வந்து விட்டதா? சூப்பர் சூப்பர், நமக்கே ஒம்பு என்று நான் சைலண்டாக இருந்தேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி சகோதரரே, நன்றி சகோதரி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்து எங்கள் மாமா இந்த படத்திலிருந்து செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம், இது டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு அழகான அருமையான பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், கோகிலா பழனிசாமி, தொட்டாம்பாளைய கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவு. இவர் தான் கோகிலா பழனிசாமி, நீங்கள் தானோ என்று ஒரு பதிவு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அவருடைய மகன் விஜயராகவனையும் அவருடைய மருமகள் சுகன்யாவும் நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா, எங்கள் வீட்டிலும் ஒரு சுகன்யா செல்லக்குட்டி இருக்கின்றாள். அவளும் ஒரு பெரியவளாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கின்றாள். என் தம்பியோட மகள் சுகன்யா. சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து அறிவழமங்கை அவர்கள் மேச்சேரியிலிருந்து, தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், அண்ணனுக்கு வர வர அழகு கூடிக்கிட்டே போகுது. சூப்பர் சூப்பர். ஆமாம், அழகோ அழகுதான். திருஷ்டி சுற்றி போடலாம், பெரிய பூசணிக்காய் எடுத்து மண்டை மேலே போடுவோம். சிறப்பு. அடுத்து இரண்டியர் கன்னியாகுமரியில் இருந்து ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் ஒழித்த பாடலுக்கு பாராட்டி உள்ளார்கள். அடுத்து காயத்ரி தங்கை அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்ட ஒரு அந்த ஃபோட்டோவுக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா, தங்களுக்கும் தங்கள் அன்பு மகனுக்கும் என்று வாழ்த்தி உள்ளார்கள். நன்றி நன்றி. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், என் மகன் விஜயராகவன், என் மருமகள் சுகன்யா, என் மகள் விஜயராகவன் அவர்களுக்கும் நாளை பிறந்த நாள். அப்படிங்களா ஐயா, அப்பா பிறந்த நாளே பிறந்தன்றே மகனும் பிறந்து விட்டு அந்த அளவு ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில். சூப்பர் சூப்பர். இதே போல தான் என் தம்பி கல்யாண நாள் அன்று, கல்யாண நாள் முன்னால் அதற்கு பின்னால் என்னுடைய சுகன்யா அவனுடைய மகள் சுகன்யா பிறந்த நாள் அப்படி என்று ஒரு வரும், அந்த கிழமையில் வச்சு எடுப்பாங்க வரும். அதற்கே நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், கல்யாணம் ஆவறதுக்கு முன்பாக குழந்தையை பெற்றுக்கொண்டாயடா அப்படி என்று இன்று வரை நாங்கள் அவனை கிண்டல் செய்வோம். அது போல் இருக்குது. அடுத்து காயத்ரி அவர்கள் போட்ட பதிவு, அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா தங்களுக்கும் என்று இருவர்களுக்கும் பாராட்டி உள்ளார்கள். அட்வான்ஸு வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி தங்கை அவர்கள், மனதேவரோடும் கீதங்கள் மகிழ்ச்சி அருமையான பாடல் என்றும், அடுத்து மேச்சேரி அறிவகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், தேன்மொழி போட்ட பதிலுக்கு நானே தான் கொள்ளை அழகாக இருப்பேன், நானே தான் கொள்ளை அழகாக இருப்பேன், என்னத்தை சொல்ல, இறைவன் செய்த லீலை அனைத்தும் அலங்கோலம். ஐயோயோ, இறைவன் செய்தானா, பிரம்ம செய்த அலங்கோலமாக இருக்கும். இறைவன் என்ன, இறைவன் படைத்தார், பிரம்மா தான் படைத்தார். அடுத்து அகில ஸ்ரீதர், கன்னித்தமிழ் இனிக்கத்தானே செய்யும், எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனதில் தாய்மை இருக்குமே, அந்த பாடல் வரிகளில் வந்ததை அழகாக குறிப்பிட்டுள்ளார். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு ஏனையா நீங்கள் வேற, அண்ணனுக்கு வர வர அழகு கூடிக்கிட்டே போகுது என்று போட்டார்ல அந்த பதிவுக்கு, ஐயா இது யார் ஐயா, நீங்கள் தானா அவர் தானா நீங்கள் சொல்லுங்களேன். சிறப்பான ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. தேன்மொழி அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி, கோகிலா பழனிசாமி அவர், கோகில அம்மாவை விட்டு விடுகிறேன், அவர்கள் என்று சண்டைக்கு வருகிறார்களோ, என்னை ஏன் மறக்கின்றாய் என்று. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நானே தான் கொள்ளை அழகாக இருப்பேன், சாரி ஐயா என்று. ஐயோ என்ன இது, சரி சரி. தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் மனதை தொட்ட பாடல் என்றும் சிவாஜி கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. மேச்சேரி அறிவழகம் மங்கை, அண்ணனை இரண்டு வருடத்துக்கு முன்பு பார்த்தது இப்போது அப்படியே தான் இருக்கீங்க என்று பழனிசாமிக்கு ஒரு குறிப்பு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அண்ணன் இரண்டு வருடத்துக்கு முன்பு பார்த்தது போல் இப்பொழுது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அழகாக இருக்கின்றது. கோகிலா பழனிசாமி குடும்பம் என்னுடைய பழைய ஃபோட்டோ என்று ஃபோட்டோவை அனுப்பியுள்ளார். சூப்பர் சூப்பர் சகோதரரே, அருமை அருமையாக இருக்கு. சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகம் மங்கை அவர்கள், அக்டோபர் மாதத்தில் நிறைய பிறந்த நாள் இருக்குது. ஆமாம், அக்டோபர் மாதத்தில் என்னுடைய பேரன் சுதீப்புக்கும் 5ஆம் தேதி
பிறந்த நாள் வருகிறது. அதுவும் சிறப்பாக நம் வானொலியில் கொண்டாட வேண்டும் என்று பேராசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பு. சூப்பர். அடுத்து நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை பத்மா அவர்களின் தொகுப்பில் சிவாஜி ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:58. 4 என்றே வைத்துக் கொள்வோம். இன்னும் 2 தானே இருக்கு. அடுத்து பாடலுக்கு வருவோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா பாடலை தொகுத்து அனுப்பிய கோவை பத்மா நரசிம்மன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் கை பாவம் பதிவுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அங்கே அந்த குடும்பத்தில் இப்பொழுது ஒரு சுற்றம் நட்பும் வந்திருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையால் பரவாயில்லை. அடுத்த பாடலுக்கு போவோம். அண்ணன் ஒரு கோயில். இந்த படத்திலிருந்து 4 வேடர் உண்டு. நடுவில் யார் இருப்பாங்க தெரியவில்லையே. இதோ SP பாலசுப்பிரமணியன், வாணியம்மா குரல். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை பாடிச் சென்றவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணியம்மா குரல். பாடல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், அக்டோபர் மாதத்தில் நிறைய பிறந்த நாள் இருக்கும் போல எனக்கும் என் மகளுக்கும் கூட என்று போட்டுள்ளார் பதிவு. சூப்பர். தொட்டாம்பாளையம் பழனிசாமி காயத்ரி அவர்கள், எனக்கும் என் மகளுக்கும் கூட என்று போட்டுள்ளார்கள் பதிவு. அடுத்து எனக்கும் என் மகளுக்கும் மகிழ்ச்சி சூப்பர் என்று பாராட்டும் அறிவழகு மங்கை அவர்கள். அழகான பாடல் சூப்பர் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து நம் பாடலை தொகுத்து அனுப்பிய பத்மா அண்ணி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளார்கள். வாருங்கள் அண்ணி, எப்படி இருக்கீர்கள்? உறவினர்கள் வருகை சென்று விட்டார்களா? இதோ உறவினர் வருகையால் என்னால் பதிவு போட இயலவில்லை, ஆனால் பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அனுசியா சகோதரியை அவர்களுக்கும் மிகவும் நன்றி. அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். பதிவு போட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புதிதாக இணைந்திருக்கும் அன்பான அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. உடனே வர இயலாததற்கு மன்னிக்கவும். மன்னிப்புலாம் தேவையில்லை. வந்த விருந்தினரை விருந்தோம்பல் தானே, வேற எங்கன்னா சென்றிருந்தால்தான் தப்பு. நம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை நாம் தானே கவனிக்க வேண்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், அவர் குழந்தைக்கு பிறந்த நாள் தானே குறிப்பிட்டேன் அல்லவா, அதற்கு இந்த மாதம் கடைசியில் வரும் அக்கா, அப்போது சொல்கிறேன். சரி சொல்லுங்க, அன்று சிறப்பாக நடத்தி விடுவோம் நம் சபரி வானொலியில். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், எங்கே தேடுவேன் இயக்குனர் ஐயாவை, எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் இயக்குனர் ஐயாவை, எங்கே தேடுவேன் என்று தேடிக்கொண்டு ஒழித்த பாட்டு சூப்பர் சூப்பர் பாட்டு என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி. தேடுங்க தேடுங்க, வலை போட்டு வீசுங்க. அவர் வந்து இந்த டைம் வேலையாக இருப்பார், ஏனென்றால் அவருடைய மகளை அழைத்து வரும் வேலை காலேஜில் இருந்து, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் சவலே சமாளி படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் நடித்த படம் உடன் சிவாஜி. ஆமாம், இதுலேயும் ஜெயலலிதா அம்மா தான் நடித்திருப்பார்கள். சிறப்பு ஐலசீதர் அவர்கள், இனிய பாடல், நாலு பக்கம் வேடருண்டு அழகான பாடல், தேர்வு செய்த தேர்வு அருமை அழகு என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து ரிஷிமூலம், இந்த படத்திலிருந்து நேரமிது தேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுது. இதோ நான் பாடினால் நீங்கள் எல்லோரும் ஓடிவிடுவீர்கள். இதோ ஏதோ உளறிவிட்டேன். டி எம் சௌந்தரராஜன், சுசிலா அம்மா குரலில். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல். டிஎம் சவுந்தரராஜன், சுசிலாம்மா குரலில். இந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு குடும்ப கதை என்று. இதில் கேஆர் விஜய் அம்மா ஏர்மாறாக நடித்திருப்பார்கள். ஆனால் அந்த மகன் பிறந்தவுடனே திருத்தி கொள்வார். அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் என்றே சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அழகான பாடல் அருமையாக ஒழித்து சென்றது நம் சபரி வானொலியில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை பத்மா அண்ணி அவர்கள், இந்தாங்க டீ எடுத்து சாப்பிட்டு தெம்பா பதிவு போடுங்க அப்படி என்று ஒரு டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார். தேநீரை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்து அறிவழகு மங்கை அவர்கள், தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி, நான் சவாலே சமாளி படம் பார்த்து கொண்டு தறி நெய்லியா அண்ணா அப்படி என்று ஒரு பதிவு. பத்மா அண்ணி அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று ஒழித்த பாடலுக்கு அகில ஸ்ரீதர் அவர்கள், எங்கள் மலரும் நினைவுகள் பாடல், சிறுவயதில் மாமா இல்லத்தில் ஊஞ்சலில் பாடிய பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி தங்கை அவர்கள், எவர் கிரீன் சாங்ஸ் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், இந்த பாடலை எங்கிருந்து கேட்டாலும் நினைவுகள் மாமா இல்லத்தின் நினைவுகளுக்கும் ஓடி போய்விடும் என்று ஒரு அழகான பதிவு. ஆமாம், பழைய நினைவுகள் கொண்டு வந்ததற்கு என்றென்றுமே மறக்க முடியாது தான், அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், மேச்சேரி அறிவழமங்கை போட்ட பதிவுக்கு, நெசவு செய்து கொண்டே படம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அறிவழகன் தம்பி, உடன் சபரி வானொலியும் கைபேசியில் ஒலித்து கொண்டிருக்கின்றது, ஒரே கல்லில் இரண்டு மாங்கா, அதுதான் கடவுள் இரண்டு கண்கள் இரண்டு காதை கொடுத்தார் போல, கேளுங்கள் கேளுங்கள். அடுத்து இப்பொழுது புதிதாக இணைந்துள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் ஒரு பதிவு, அம்மன் கோயில் கிழக்காலே படம் பாடல் மூன்று முடிச்சால என்ற அம்மன் கோயில் கிழக்காலே படம் பாடல் மூன்று முடிச்சால என்ற பாடலை ஒளிபரப்புங்கள் காஞ்சிபுரம் திரிபுர சுந்தரி என்று ஒரு பதிவு. சகோதரி, இது வந்து ஒரு தனிப்பட்ட நேயருடைய பாடல். உங்களுக்கு விருப்பமான ஒரு 12 பாடல்கள், தனிப்பட்ட பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்கள். உங்களுடைய விருப்பத்தை அந்த பாடல் வளம் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாட்ஸ்அப்பு நம்பர் 8273309181 இந்த கைபேசிக்கு உங்களுடைய விருப்பத்தில் 12 பாடல் அனுப்பி வைத்தால் இது போன்ற பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய தொகுப்பு உங்களுடைய பெயரோடு வாசிக்க வரும் பாடல்களும் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து தனிப்பட்ட ஒரு நேயருடைய பாடல் தான். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், மேச்சேரி அறிவழகு மங்கை போட்ட பதிவுக்கு, அது மட்டும் இல்லை அகில இந்திய வானொலியும் கேட்டு கொண்டிருக்கின்றேன். கேளுங் கேளுங்க, எத்தனை தான் கேட்பீங்களோ, 4 ரேடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டில், சபரி வானொலியும் சேர்த்து, அப்பா வானொலி மயக்கமாக தான் இருக்கும் போலருது வீடே. நன்றி நன்றி. அடுத்து பத்மா சகோதரி அவர்கள், என்னுடைய அத்தை பெண்களாக அகிலா காயத்ரி, எனது அக்காவான கிருஷ்ணவேணி இவர்களும் மிகவும் பிடித்த பாடல், இவர்களுக்கு பிடித்த பாடல் ஒழித்த பாடலுக்கு அந்த ஒரு சிறப்பான ஒரு பதிவு. மேச்சேரி அறிவழகு மங்கைய பாடல் கேட்க இனிமை சூப்பர் என்றும், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், 4 ரேடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டில் போதுமா அண்ணா என்று மேச்சேரி அறிவழகு மங்கை போட்டிருக்க, போதாது தான், என்ன பண்ணுறது, அந்த 4 அதிகம்தான். சரி இருக்கட்டும். காயத்ரி தங்கை அவர்கள், நாங்கள் சகோதரிகள் அனைவரும் ஊஞ்சலில் அமர்ந்து சிறுவயதில் அடிக்கடி பாடிய பாடல் பழைய நினைவுகளை மறுபடியும் கண்முன்னே கொண்டு வருகிறது, சிறப்பு சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், காயத்ரி போட்ட பதிவுக்கு மலரும் நினைவுகள் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பத்மா சகோதரி அவர்கள், நன்றி சகோதர சகோதரிகளே பாடல் கேட்டு ரசித்ததற்காக. அறிவழகன் மங்கை, மேச்சேரியில் ராத்திரி கூட தூக்கம் கெட்டால் என் பிள்ளை கூட இன்பமே. ஆமாம், தூக்கம் கெட்டால் அந்த பிள்ளையாக கூட கொஞ்ச நேரம் கொஞ்சம் இன்பம்தானே. அந்த அருமையான வரிகள்
காயத்ரி தங்கை அவர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் பத்மானி என்று அன்னிக்கு பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், மங்கை டீ குடிக்க கூப்பிடுறாங்க, போயிட்டு வருகிறேன் அக்கா, வாங்க வாங்க குடிங்க, எனக்கு ஞாபகத்தை கொண்டு வந்து விட்டீர்கள், டீ குடிக்க ஞாபகம், நானும் நிகழ்ச்சி முடித்து விட்டு டீயை குடிப்பேன். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், அறிவழகன் மங்கை போட்ட பதிவு, நான் டீ குடித்து கொண்டே தான் பதிவு பண்ணேன், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குல்ல, என்னை வெறுப்பேற்றுறதுக்கே இதுவா. அடுத்து புதிதாக இணைந்துள்ள காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள், சரிங்கம்மா தெரியாமல் போட்டுவிட்டேன், மன்னிக்கலாம் வேண்டாம், உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இன்றுதானே இணைந்து உள்ளீர்கள், நிகழ்ச்சியை கேளுங்கள், கேட்டுட்டு நாளைக்கு கூட உங்களுடைய பாடல் அனுப்பிவிட்டால் அன்றே கூட நான் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், அவ்வளவுதான், மன்னிப்பெல்லாம் தேவையில்லை சகோதரி, சரிங்களா. அதுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள், மன்னிப்பு எல்லாம் வேண்டாம் விடுங்கள் என்று ஒரு பதிவு. தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், திரிபுர சுந்தரி போட்ட பதிவுக்கு, அம்மா அந்த அம்மா ஆசைப்பட்டு ஒரு பாட்டு கேட்டாங்க, கொடுங்க நாமளும் சேர்த்து கேட்போம், ஐயா நேரம் இருந்தால் கொடுப்பேன், ஐயா நேரம் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா, வேறு ஒன்றும் இல்லை, பார்ப்போம், முடிந்தால் கொடுக்கிறேன், கேட்கட்டும், சரிங்களா. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு போவோம்.

0: ஹலோ,
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, வாங்க.
1: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் இன்றைக்கு இதய ராகத்தில் இனிமையான பாடல்கள், அதாவது முகம் கூட நடிக்க முடியாத திரை உலகத்தில் தன்னுடைய நகங்கள் கூட நடிக்க முடியும் என்று நிரூபித்த ஒரு கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 99வது பிறந்த நாளில் அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து அழகான அருமையான பாடல்களை தேர்வு செய்து நமது இதய ராகத்தை

0: நன்றி வாவா,
1: நன்றி. ஏனென்றா நம் வந்து நடிகர் திலகம் என்று எடுத்துக்கொண்டால் இரவும் பகலும் நம் அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் எனக்கும் மிகவும் பிடித்த ஒரு நடிகர் தான் என்று நான் சொல்வேன்.
0: மாவட்டத்துல ஆரம்ப காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் காமராஜர் பக்தர்னால இன்னைக்கு வந்து குமரி மாவட்டம் வந்து ஒரு காமராஜர் பக்தர்கள் நிறைய, அதுலயும் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் எங்க மாவட்டத்துல நிறையம்மா.
1: அதே போல ஐயா, அவர் நம் உலகத்தை விட்டு சென்ற அன்று நான் நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திய ஒரு துயரமான காட்சி வந்து, அது நான் நல்லது என்று சொல்லவும் இல்லை, அந்த துயரமான காட்சி எனக்கு கொடுப்பனை இருந்தது. அவரை நேரடியாக போய் பார்த்து அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தது. அதற்கு காரணம் என்னுடைய பெரியம்மா இருந்தாங்க, அவங்க வந்து அவருடைய கட்சியில் சேர்ந்து ஒரு உறுப்பினராக இருந்தாங்க, ஆண்டாள் அம்மா என்று, கக்கன் காலனியில். அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருந்தாங்க, ஆண்டாள் பெருமாள் எங்கள் பெரியம்மா இருந்தாங்க, கக்கன் காலனி வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில். அதால அவருக்கு ரொம்ப, அந்த அம்மாவுக்கு எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப பழக்கம். அவரு காலமான அன்று நாங்கள் போய் நேரடியாக போய் பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தது இன்றும் அறியாத ஒரு வடுவாக தான் இருக்கின்றது என் இதயத்தில். அந்த அளவுக்கு ஒரு,
0: அதாவது வந்து கதாபாத்திரங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன்னா யார நினைக்கிறேன்னு,
1: சிவாஜி தான்
0: அப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனார்னா என்ன சிவாஜி
1: தான்.
0: ஒண்ணு வேண்டாமா, கூட கூட அத்தனை வரையும் கண்மண்ண குண்டு நடத்துனது
1: சிவாஜி தான்
0: சோழனை எல்லாம் மறக்க முடியாது.
1: மறக்கவே முடியாது.
0: சோழையாடல் வந்து படமெல்லாம் உண்மையான சிவபெருமானிட்ட கொண்டு கூட, அதாவது இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணும் ஐயான்னு உண்மையான சிவபெருமான நம்ம போய் கொடுத்தா கூட ஒரு கதையை நம்ம கொடுக்கறோம் வச்சுக்கோங்க, அவரே சொல்லுவாரு ஐயா என்னால முடியாது, இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு சிவாஜி கணேசன், அவர்கிட்ட கொண்டு போங்கன்னு.
1: இந்த
0: அளவுக்கு எல்லா கதாபாத்திரத்தையும் நம்ம கண் முன்ன கொண்டு நடத்தினவர் நடிகர் திலகம் சிவாஜி.
1: இப்போ நீங்க ஐயா இன்னொரு இப்பொழுது என்ன ஞாபகப்படுத்தி விட்டீர்கள், ராஜராஜ சோழன் படத்தை பத்தி அந்த கதை பத்தி சொன்னீங்கல்லையா, அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் என்னுடைய மூதாதிகள், இது வந்து நாலு தலைமுறைக்கு முன்ன எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, அந்த அரண்மனையில் பணியாற்றியவர்களாம் எங்களுடைய வாரிசுங்க, எங்களுடைய பழைய மூதாதிகள். அது அந்த வந்து அந்த கல்வெட்டு இருக்கான் எந்த இடத்துல இருக்குன்னு நாங்களும் போகிற நேரம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறோம், பார்க்க முடியவில்லை அந்த கல்வெட்டில் இருக்கு என்று எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் தாத்தாவும் சொல்லுவார் அடிக்கடி. ஏனென்றால் அந்த ஒரு சிரிப்பு ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு அந்த ராஜராஜ சோழனாண்ட எங்களுடைய மூதாதிகள் பணியாற்றியது. அது வந்து எங்களுக்கு எங்களுடைய
0: ரொம்ப சந்தோஷம். அதுல இன்னொரு விஷயம், இது 99வது பிறந்த நாள், அடுத்த பிறந்த நாள் அவருக்கு 100வது பிறந்த நாள். 100வது பிறந்த நாளுக்கு இன்னைக்கே சிவாஜி ரசிகர்கள் அடுத்த 100வது பிறந்த நாள குமரி மாவட்டத்துல அந்த அளவுக்கு கோலாகலமா கொண்டாடுவோம்.
1: நம்மளும் சிறப்பா கொண்டாடி விடுவோம் ஐயா, நம்ம சபரி வானொலி அடுத்த வருஷம் சிறப்பாக
0: கொண்டாடிவோம். நன்றி. அடுத்த வருஷம் 100வது. வாழ்த்துக்கள், அருமையான வாழ்த்துக்கள்.
1: தன்னுடைய
0: தொகுப்பு சிறப்பு, நன்றி வாழ்த்து.
1: நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் சபரி வானொலி இன்று சிவாஜி ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகாக உரையாடி சென்றார்கள். பழைய நினைவுகளும் கொண்டு வந்தார், அதையும் நான் அவருடன் பங்கெடுத்து கொண்டேன். சிறப்பு. அடுத்த பாடலுக்கு வருவோமா? மன்னவன் வந்தானடி இந்த படத்திலிருந்து, காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உனது. இது டி எம் சௌந்தரராஜன், சுசிலாமா குரலில். இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே. பாடலை கேட்பதற்கு முன்பு பதிவுகள் வந்திருக்கா என்று பார்க்கவில்லையே. அந்த திரிபுர சுந்தரி போட்ட பதிவுக்கு அந்த அம்மா ஆசைப்பட்டு ஒரு பாட்டு கேட்டாங்க, கொடுங்க நாமும் சேர்ந்து கேட்போம் என்று தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பதிவு பார்க்கிறேன் ஐயா, முடிந்தவரை எடுத்தால் நான் போடுவேன். ஐயா இயக்குனர் அவர்களே, அறிவிப்பாளருக்கு ஒரு டீ பார்சல், உடன் டீ கேக்கும் டீயும் கேக்கும்

கொடுங்க, அவர் டீயே குடிக்க மாட்டார், நான் குடிப்பேன். அனுசயா சகோதரி அவர்களுக்கு, அனுசயா சகோதரிக்கு நன்றி, ரொம்ப அருமையான தொகுப்பு, வணங்குகிறீர்கள். கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி, நான் தேர்வு செய்த பாடல்களை வழங்கியதற்கு நன்றி நன்றி என்று கோவை பத்மா அவர்கள் பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியே ஒரு பதிவு. அடுத்து ஜெகதீஷன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். இப்போ தொலைபேசி தொடர்பு கொண்டு உரையாடிய அந்த நண்பருக்கு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சபரி வானொலியில் கிடைத்த நேயர்களும் அன்பு அறிவிப்பாளர்களும் திறமைசாலிகள், ஆனால் நேயர்கள் பதிவு போடுவதுதான் என்ன சொல்வது, கை இரண்டு முழம் நீளுகிறது, எல்லாம் ஸ்டிக்கர் பதிவாகவே இருக்கின்றது. சரி இருக்கட்டும், ஏதோ ஒன்று போடுறாங்க. தேன்மொழியவர் தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவுக்கு, நான் தான் ஸ்டிக்கராக போட்டேன் சார், வேலை அவசரமாக இப்போதான் முடிந்தது. ஆமாம், அவங்க வேலையாக இருப்பாங்க பாவம், எதுக்கு தொட்டாம்பாளைய பழனிசாமி அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவு, எப்படி உள்ளே வர வைத்தோம் என்று ஒரு பதிவு. பரசுராம தனலட்சுமி அவர், அதிகம் மெமரி பவர் சகோதரிக்கு உங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரி பவர் தான். நான் எனக்கு தஞ்சாவூர் போனால் அந்த கல்வெட்டை பார்க்க வேண்டும் என்று நாங்களும் எவ்வளவு நாளாக ஆசைப்படுகிறோம், ஆனால் அது எந்த இடத்தில் மறைந்து இருக்கின்றது என்று தெரியவில்லை. அவ்வளவுதான், அது வந்து அந்த ராஜராஜ சோழனாண்ட எங்களுடைய மூதாதிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால், அதில் நாங்கள் வந்த ஒரு வாரிசு என்றால் என்றால் எங்களுடைய நாங்கள் செய்த ஒரு பெரும் பாக்கியம்தான் என்று நான் சொல்வேன். சரி இருக்கட்டும், நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா. மன்னவன் வந்தானடி இந்த படத்திலிருந்து, காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உனது, இதோ இந்த பாடல். டி எம் சௌந்தரன், சுசீலம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், அதிக மெமரி இது படித்து விட்டேன். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காதல் ராஜ்யம் எனது இனிய பாடல், மஞ்சுளா சிவாஜி இனிய ஜோடியும் கூட, மன்னன் மாடத்து நிலவு என்று பாராட்டியுள்ளார்கள். பத்மா சகோதரி அவர்கள், வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், நிகழ்ச்சி இடம்பெற்ற பாடல், அத்தனையும் பாடலும் அருமை, பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், அற்புதமான இசைத்தரத்தில் ஒளிபரப்பான எங்க அன்பான சகோதரிக்கு நன்றிகள் பல என்று ஒலிக்கும் காதல் ராஜ்யம் இந்த பாடலும் மிக மிக அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் பழனிச்சாமி, அருமை பாடல், ஐயோ வீரப்பன் பாணியில் வந்துவிட்டார், சிறப்பு. அடுத்து பத்மா சகோதரி அவர்கள், நன்றி சகோதரிகளே என்று பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது, இன்று மகிழ்ச்சி, டாடா பாய் பாய். ஐயா, இன்னும் இரண்டு பாடல் இருக்கின்றது, அந்த ஒரு சகோதரி கேட்ட பாடலும் இருக்கின்றது, பாடலை கேட்டுவிட்டு அப்புறம் டாடா பாய் பாய் சொல்லுங்கள் எனக்கு, இல்லை என்றால் கோபம் வந்துவிடும். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சிந்து நதி கரையோரும் திருத்தேரில் வரும் சிலையுடன் நடனமாடி எங்கெங்கோ செல்லும் எண்ணங்களை கட்டி இழுத்து தேன்மல்லி பூவை துணைக்கு அழைத்து காதல் ராஜ்யம் அமைத்த நேரம் இது. பூ போன்ற புன்னகை மலர்ந்திருக்கும் நேயர் அனைவரும் நெஞ்சங்களிலும் என்பதை இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்று என்பதை யாரும் மறுக்க முடியாது என்று இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடல் வரிகளை அழகாக தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல்களை தேர்வு செய்த திருமதி பத்மா நரசிம்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்,

பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அனுசுயா அக்கா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். சிவாஜி ஐயாவை கண்முன் கொண்டு வந்து சிறப்பு மிக சிறப்பு என்று கை கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு அடுத்த பாடலுக்கு செல்வோம். சுமதியின் சுந்தரி இந்த படத்தில் இருந்து பொட்டு வைத்த முகமோ. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், அம்மி குரலில் வசந்தா. இதோ இந்த பாடல்.

நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அழகாக ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை பத்மா அவர்கள், தேன்மொழி அவர்கள், சாரி, பொட்டு வைத்த அந்த பதிவும் படித்துவிட்டேன், ஏதோ ஒரு குழப்பம், சரி பரவாயில்லை, மன்னியுங்கள். கோவை பத்மா அவர்கள் பாடல் இருந்து நன்றி, சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் இதயம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று புதிதாக இணைந்துள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்களுடைய விருப்பத்தில் அவர் ஒரு பாடலை பதிவிட்டுள்ளார். இதோ அந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே, அவர் விருப்பத்தில்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை சேரன்மா நகர் பத்மா நரசிம்மன் அவர்களுடைய தொகுப்பில் இன்று சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மற்றும் நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

அன்பான சவரி வானொலி சொந்தங்களே, இன்று முத முத நிகழ்ச்சி கொடுக்க வந்திருக்கிறேன். திரைகானம் நிகழ்ச்சி. உங்க விருப்ப பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். நிலையத்தில் நேரம் 8:00. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு விநாயகர் பாடல்.

திரை கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விநாயகர் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நம்ம சௌரி வானொலி சொந்தங்களுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால் எனக்கு குரல் பதிவாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சவரை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் படிக்கிறேன், அதாவது பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்தீங்கன்னா என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றி. அப்படி எழுத்து படியில் கொடுத்தீங்கன்னா அதை படிச்சுடுவேன். வேறு எதனா எக்ஸ்ட்ரா வார்த்தை அதில் சேர்த்திங்கன்னா எனக்கு படிக்க தெரியாது, அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை குரல் பதிவு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்று முத முத நம்ம வானொலி நிகழ்ச்சி கொடுக்க வந்துக்கிறேன். ஏதாவது பிழை இருந்ததுன்னா உங்கள் வீட்டு சகோதரன் நினச்சி திருத்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. வழங்குவது தனலட்சுமி பரசுராமன், திரைக்கான நிகழ்ச்சியை. நிலையத்தில் நேரம் 8:05. நிகழ்ச்சியில் விநாயகரை கூப்பிட்டாச்சு, அடுத்தது ஒரு சிவபெருமான் பாடல் ஒலிக்க விட்டுட்டு அப்புறம் நேயர்கள் கேட்ட பாடலை அடுத்தது திருவர்செல்வர் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல்.

அற்புதமாக திரைக்கான நிகழ்ச்சியில் திருவச்செல்லூர் படத்திலிருந்து ஒரு ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. அற்புதமாக அவங்க ஆசீர்வாதம் வழங்காச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா டைம் இல்லை, ஆகையால் பதிவு படிக்கிறதுக்கு நேரம் காரணத்தால் தொடர்ந்து நிகழ்ச்சி உள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக, அதாவது நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல் நிகழ்ச்சி முதல் பாடலாக, திரிசூலம் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல் திரிசூலம் படத்திலிருந்து.

திரைக்கான நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது ஒரு சூப்பரான பாடல். திரிசூலம் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் பந்தாட்டம் படத்திலேருந்து மொடரமா பாடிய ஒரு சூப்பரான பாடல். இதோ ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில்

0: பட்டணத்துல ரயில் வரும்டா.
1: வந்தா
0: அதுல என் கருப்பையா வரும்.
1: எத்தனை ரயில் வருது போகுது, வரலாறு எனக்கு பசிக்கிற கஷ்டம் போடு.
0: நீ போய் சாப்பிடுற, என் கருப்பையா இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன். ஏண்டா மணி, நீ கண்ணு வாங்கிட்டு வரவே மாட்டியா?
1: வாங்கிட்டு வந்தா சோறு போடுறியா?
0: போடுறேன்.

கண்ணு கோபிகாஸ்திரிகளை அழ வச்சான், இந்த ஆடுதுறை கண்ணு சுந்தரவல்லி நாச்சியாரை அழ வச்சுட்டானே. நான் அழுதாத்தான் உனக்கு சந்தோஷம்னா கண்ணா, உனக்காக நான் அழுகுறேன் அழுகுறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் மட்டுமா அழுகிறேன், என்னோட சேர்ந்து என் நாதஸ்வரமும் அழுகுதே, கேட்கிறியா?

அண்ணா, கச்சேரியில பல ராகங்கள் வாசிச்ச என்ன, வாழ்க்கையில முகாரி ராகத்தை மட்டுமே வாசிக்க வச்சுட்டியே, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்?

திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பந்தாட்டம் படத்துலேருந்து இந்த அற்புதமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. ஆனால் பாடல் கேட்டாரா இல்லைன்னு தெரில. பாடல் கேட்டிருந்தால் கண்டிப்பாக நன்றி பதிவு கொடுத்துருப்பார். நிகழ்ச்சியோடு இணைந்து தேன்மொழி சகோதரியும் அனுஷா சகோதரியும் நிகழ்ச்சி சிக்கர் பதிவு அழகான சிக்கர் பதிவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேன்மொழி சகோதரி விருப்பமாக ராஜபாத்த ரங்கதுரை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ தேன்மொழி சகோதரி விருப்பமாக ஒலிக்கும் பாடல். நிலையத்தில் நேரம் 8:21. இதோ ராஜபாத ரங்கதுரை டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல்.

ஒரு அற்புதமான படம் ஒளித்தது. ராஜபாத்திர ரங்கதுரை படத்திலேருந்து டிஎம்எஸ் குரலே அற்புதமான சூப்பரான படம் ஒளித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு இவர். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நேற்று அடுத்த பாடலாக இதோ ஒழிக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அது பொற்காலம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், தஞ்சாவூர் மண்ணெடுத்து பாடல், அற்புதமான பாடல். ராமாபுரம் ஆர்ஜே அனுஷா சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல் பொற்காலம் படத்துலேருந்து.

இஷ்டில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது புதிய பறவை படத்துலேருந்து. காயத்ரி சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நிலையத்தில் நேரம் 8:48. நீச்சல் அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் ராஜன் விருப்பமாக ஒரு இதுவும் ஒரு

திரை கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனை விருப்பமாக ஒரு அற்புதமான பாடல். நன்றி வா, நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாரு. நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

இளமை காலங்கள் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நம்ம ஜீவனேசன் ஐயா விருப்பமாக ஒலித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வளர்மதி நித்யானந்தம் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், இதோ ஒலிக்கும் பாடல்.

திரை கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. கரூர் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நன்றி மா, அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு பதிவு கொடுத்தா எனக்கு நல்ல கேட்ச் பிடிக்க தெரியும். ஓகே நன்றிம்மா, பாடலை கேட்டு பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நேற்று அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடலின் சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக இதுவும் ஒரு சூப்பரான பாடல். இதோ ஒலிக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நினைத்தேன் வந்தார் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்தின் சித்ராமுருகன் தினேஷ் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நம்ம அறிவழகன் நம்ப தம்பி மல்லிலாம் பூலாம் கொடுத்துக்கிறாரு சரமாக. நன்றி தம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாபு திரையிலிருந்து டிஎம்எஸ் குரலு இதோ என் தெய்வம், ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து திருப்புர சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒலிக்கும் பாடல் இதோ.

நெக்ஸ்ட்டில் ஒரு அற்புதமான சூப்பரான படம் ஒளித்தது. பாபு திரையிலேருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சென்னை

சென்னையிலேருந்து அகிலா ஸ்ரீதர் விருப்பமாக, சகோதரி விருப்பமாக, சர்வசுந்தரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் இந்த படம். இதோ அகிலா சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒலிக்கும் பாடல், ஒரு சூப்பரான பாடல்.

ஒழித்த சர்வசுந்தரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், அற்புதமாக ஒழித்து சென்றது. இந்த அற்புதமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலேருந்து அகிலாண்டி அகிலா சி

சென்னையிலேருந்து அகிலா சீதர் விருப்பமாக சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றி மா, ஒரு அருமையான பாடல் தெரு. நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடல், இது ஒரு நகைச்சுவை பாடல் கூட சொல்லலாம், ஒரு சூப்பரான பாடல். தஞ்சாவூர் மாவட்டம்

0: பாட்டு பாடுற சாக்குல பாடி பொடி நான் கூப்பிடுறேன், தள்ள உடச்சு கையில கொடுப்பேன்.
1: அட அறிவு கேட்ட கழுத, பாட்டுல எல்லாம் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. சொல்லடி அபிராமி நில்லடி முன்னால அப்படி பாடித்தானே அந்த ஆதி பராசக்தியவே கூப்பிட்டுருக்காங்க.
0: ஓ அப்படியா, அது இருக்கட்டும். உப்புமா கிண்ட சொன்னியே அதுக்கு

0: பாபு திரையிலேருந்து ஒழித்த பாடலுக்கு திருக்குறி சுந்தரி நன்றி பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா.
1: கையெடுங்கடி, நீ சும்மா ஆம்பளைய பார்த்து வாடா போடா, நான் பாடுறேன், இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க.
2: உண்டா, பரட்டி போட்டு பாரியா.
1: எதை?
2: நீ சொன்னத, அந்த கந்த கடவுளையே வந்தா போனா வருவா வடிவேலன் தானே பாடி இருக்காங்க.
1: வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். சரி, இனிமே அன்பாவே கூப்பிடுறேன்.

0: டை டை டை
1: அறப்படி ரவா போட்டு
0: டை டை டை டை
1: காப்படி தண்ணி ஊத்தி அறப்படி ரவா போட்டு ஒரு படி உப்பு போட்டு உனக்கு எஜமானுக்கும் உப்புமா.

திரைக்கானங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல், ஒரு சூப்பரான பாடல், நகைச்சுவை பாடல். கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து கைலாசம் ஐயா விருப்பமாக ஒழித்தது, ஒரு சூப்பரான பாடல், நிகழ்ச்சி நிறைவாக ஒழித்த பாடல். நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. இதுவரை காவிய காணுங்கள் நிகழ்ச்சி இணைந்து பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்று நிகழ்ச்சியில் முதல் நாளாக என்னுடைய பாடலை ரசித்து கேட்டு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். பேர் சில பேர்லாம் வந்து சரியாக இன்னும் மனசில் பதியில, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஆகையால் எந்த யார் எந்த சகோதரியும் இந்த தனலட்சுமி பரிசுல மேலே கோபம் கொள்ளக்கூடாது. உங்கள் வீட்டு சகோதரனாக நினச்சி நிகழ்ச்சியில் எப்போதும் இணைந்திருங்கள். இந்த திரை கானங்கள் நிகழ்ச்சியாக எப்போதும் உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். அடுத்த அத்தனை சக நேயர் சொந்தங்களுக்கும் அன்பான இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

0: சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம்.
1: சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். சபரிநேய சொந்தங்கள்

0: சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இரவு வணக்கம்.
1: சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:47. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பகிரியின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் பதிவிட்டு பாடல்களை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயார் நிருப்பத்திற்காக சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து வாயக்கட்டி வைத்த கட்டி. இது வருகிறது செய்யாறு சந்திரசேகர் ஐயார் நிருப்பத்தில்.
1: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு நீ படிக்க வேண்டியத விட்டு புட்ட அட ஓம் படிப்பும் ஏம் படிப்பும் அவம் படிப்பும் எவம் படிப்பும்

வாயை கட்டி வழுத்து கட்டி என்னென்னவோ படித்த மச்சான் என்று அழகான ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாருன்னு ஒரு பேத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. சொல்ல துடிக்கிது மனசு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மகரின் பக்கத்தில் இணைந்து செய்யார் சந்திரசேகர் ஐயாவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் பாடல் அருமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். சொலைச்சேரி விஜயசுமார் அவர்கள் யாம் இணைந்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். என்ன என்று தெரியவில்லை, அவர்களுக்கு இணையம் சரியாக கிடைக்கவில்லை, மன்னிக்கவும். தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். ராமபுரம் மனுஷ அவர்கள் பாடல் சூப்பர் என்றும். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவர்கள் இசைஞானியின் குரலில் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார். அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஒழித்த பாடல் சிறப்பான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சபரி உணவளி வழங்கும் இரவு ராக நிகழ்ச்சியில் அன்பை தேடி என்ற திரைப்படத்திலிருந்து சித்திர மண்டபத்தில் சில முத்துக்கள் கொட்டி வைத்தேன் விரும்பிய நேர் சொந்தம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அன்பை தேடி அனைவரும் அழைகிறோம்.

ஒரு உற்சாகமான பாடல் ஒளிச்சென்றது. தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக. பதிலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி. ஆஹா, வேற லெவல் என்றும் அறிவழகன் ஐயா அவர்கள் தேன்மொழி அக்க விருப்பத்தில் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டார்கள். சுலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சென்னை பாரதி தனப்பாளர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்களின் விருப்பத்திற்காக அகல் விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள் மனதிலே என்ற இந்த பாடல். பாரதி தனபால், காவ்யா, ஓவியா மற்றும் குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அகல் விளக்கு இது பிரகாசமாக இருக்கிறது.

ஒலித்து ஓய்ந்த அந்த அழகான அட்டகாசமான ஒரு பாடல். அகல் விளக்க திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை பாரதி தனப்பால், காவியா ஓவியா மற்றும் சபரி வானொலி குடும்ப சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பதிலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நான் விரும்பிய பாடல் வழங்கி ஆஹா. இது தேன்மொழி அவர்கள் விருப்பம். அறிவழகன் ஐயா அவர்கள், இப்போ தான் மைக்கில் கூப்பிடலாம்னு இருந்தேன், வந்துட்டீங்க அக்கா என்று பாரதி தனபால் அவர்களுக்கு ஒரு விடுப்பு தந்திருக்கிறார், வந்துவிட்டார்கள். பிள்ளையார்பாளையம் பரசுரமன் ஐயர் உள்ளித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி வாழ்த்துக்களுடன். பிள்ளையார்பாளையம் பரசுரமன் ஐயர்கள், அற்புதமான இரவு நேரத்தில் ஏதோ நினைவுகள் கனவுகள் இந்த அற்புதமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நெஞ்சா நன்றிகளையா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலையம் கோகிலா பழனிசாமி ஐயாவர்கள், இரவு நேரத்தில் இனிமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா. சோலைச்சேரி விஜய் அரசுமர் அவர்கள், எங்கள் பாரதி கேட்ட பாடல் அழகு அழகு, எனக்கு பிடித்த பாடல், தேர்வு செய்த எங்கள் பாரதிக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் உங்களுக்கும். அறிவழகன் ஐயா அவர்கள், ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே பாடல் இனிமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள், ஆஹா பாடலை கேட்டு இதயம் துடிக்கிறதா? இல்லை இல்லை. சோலைச்சேரி அவர்கள் அக்கா அவர்கள் பதிவிற்கு அந்த இதயம் துடிக்கிறது, இதுதான் இரத்த பாசம் என்பது. இதயமும் ரத்தமாகத்தான் இருக்கிறது. சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே அற்புதமான பாடல், பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி நன்றி, பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. பாரதி தனபால் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்களுக்கு ராமபுரம் மனுஷன் அவர்கள், சிறப்பு மிகச்சிறப்பு என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். அருமையான பாடல் என்று. சென்னை பாரதி தனபால் அவர்கள், ஆஹா அருமை இனிமை என்றும் பாராட்டினார்கள். சேலம் மேச்சேரி சீராமணியர் அறிவழகன் ஐயா அவர்கள், நாள்தோறும் ஏதோ ஒரு நினைவுகள் அசை போட்டு கொண்டே இருக்கிறோம், சபரி வானொலி பாடலை இரவு ராகத்தில் அசை போட்டால்தான் மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது. ஆஹா என்ன ஒரு பதிவையா, அழகு. நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் விட்டு கேட்கிறது. அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே அப்படி என்று நன்றாகத்தான் ஒலித்தது. கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் ஒரு கவிதை தந்திருந்தேன், நீங்கள் வாசிக்கவே இல்லை, உங்களின் வாசிப்புக்காக கவிதை இயங்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஐயா எங்கே ஐயா இருக்கிறது, நான் கவனிக்கவில்லை ஐயா. ஓ, இணையம் கட்டாகிவிட்டது, அதற்காகவா இருக்கிறது, வந்துவிட்டேன் ஐயா. கட்டாகிவிட்டால் என்ன, எடிட் பண்ணி கொள்ள வேண்டியதுதானே என்று ஒரு பதிவுடன். மலர்களோடு மங்கையும் ஒப்பிடும், மாங்கனிகளோடும் பால் சுவையும் இனிக்கும். மலர்களோடு மங்கையும் ஒப்பிடும், மாங்கனிகளோடு பால் சுவையும் இனிக்கும். ஆயிரம் சுவைகள் கொண்ட கனிகள் இருந்தாலும், ஆயிரம் சுவைகள் கொண்ட கனிகள் இருந்தாலும், காதலெனும் கண்ணி பேசும்போது மயங்காத கண்கள் ஏது? காதலெனும் கண்ணி பேசும்போது மயங்காத கண்கள் ஏது? காதலனுக்குத்தான் கண் இமை மூடுமா என்ன? காதலனுக்குத்தான் கண் இமை மூடுமா என்ன? அழகான மங்கை அருகில் இரவு நிலவு ஒளியில் நீங்காத குளிர்ந்த நீரோடை போல் தரும் சந்திரனின் வெளிச்சத்தில் மாதுளம் பழம் போல் சுவையாய் இனித்திடும் மங்கை அருகாமையில் இருக்கும் பொழுது பால் பழங்கள் எதற்கு? செம்மாதுளை இதழ்களைப் போல அவள் கண்களை பார்த்து கொண்டே இருந்தால் போதும், பாலும் தேனும் கசக்குதையா, கண்ணியின் காதல் மனம் எனக்கு வீசுதையா என்று அருமையான ஒரு கவிதையுடன் இணைந்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலையும் கோகிலா பழனிசாமி ஐயாவர்கள், சிறப்பையா, அட்டகாசமான ஒரு கவிதை, நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சியை அளிக்கிறது. பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயர், எனக்கு சூப்பராக உள்ளது ஐயா என்று பதிவிட்டுள்ளார்கள். உங்கள் கவிதையும் சூப்பராக இருக்கிறது ஐயா, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா ஐயர்கள் விருப்பத்திற்காக கயல் திரைப்படத்திலிருந்து என் ஆளை பார்க்க போகிறேன். ஐயையோ ஐயையோ.

0: ஆமா, வால எங்க பார்த்த?
1: நான் அவனை பார்க்கல, அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படின்ட்டான். அது கூட பரவாயில்ல, பெரிய இருக்காரு, சின்ன இருக்காரு, பெரியம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் முன்னாடி,
2: புள்ள உன எனக்கு பிடிச்சிருக்குல்ல
1: அப்படின்ட்டான்.
0: நம்ம பக்கால இருப்பேன் போல.
1: நான் அப்படி ஆடி போயிட்டேன்.
0: சரி, வாகல எப்படி இருக்கேன்?
1: சுல் சுல்லா முடி, குண்டு குண்டா கண்ணு, குச்சி குச்சி தாடி, அழகா இருப்பான்.
0: என் தேசஸ்ல ஒண்ணுமே இல்லையே. அந்து போன காது, கிண்டி போட்ட கண்ணா, ராச பார்வ. நவரத்தில் கல்ல கேள்விப்பட்டிருப்ப, பல்ல பார்த்துருக்கியா? இப்ப பார்க்க போற பாரு.

ஒலித்து சென்ற அந்த அட்டகாசமான ஒரு பாடல் கயல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் அந்த இனிமையான இதமான பாடல் இரவு ராகத்தில் கேட்டு மகிழ்ந்தோம். பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள்

சென்னை பாரதிதான் பல அவர்கள் பாடலுக்கு இல்லை கவிதைக்கு ஒரு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் கவிதைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்களும் கவிதை அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா. பழனிசாமி ஐயா அவர்கள், கவிதை நீங்கள் வாசிப்பது அழகு, மங்கை பொண்ணு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்க, கையில் இரண்டு ஏதாவது எடுத்துட்டு வரப்போகுது அறிவழகன் தம்பி என்று அவருக்கு கவிதையில் வந்ததல்லவா, அதற்காக அதெல்லாம் அடிக்க மாட்டார்கள் ஐயா. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள், சூப்பரான படம் தம்பி, ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல், இந்த படத்தில் உள்ள அத்தனை பாடலும் அருமை என்று பாராட்டினார். சிறப்பையா. சென்னை பாரதியான பல அவர்கள், ஒழித்த பாடல் அருமையான பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். செம பிரமாதம் கலக்குங்க என்றும் பாராட்டினார்கள். நன்றி. அறிவகன் ஐயாவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்றும் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி, உங்களுக்கும் நன்றி ஐயா. ராமபுரம் மனுஷா அவர்கள், என்ன இது தம்பி, மங்கை உங்கள் மண்டை உடைக்கப் போகிறார்கள், ரத்தம் வருமோ அல்லது தக்காளி சட்னி வருமோ, எதற்கு தெரியவில்லையே, ஏன் ஆளை பார்க்க போகிறேன் என்று கூறியதற்கு, ஆமாம் ஆமாம், ஆனால் அது யார் என்று தான் சொல்லவில்லை, அதனால் சண்டை வருமா என்று தெரியவில்லை. சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள், ஆகா என்ன அழகான பாடல், சிறப்பு, செம பாட்டு, நன்றி அறிவு என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். அழகான பாடல் என்று பாராட்டினார்கள். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயர்கள், இந்த பாட்டில் கதாநாயகி முகபாவனை, ஒரு யதார்த்தமான முகபாவனை காட்டியிருப்பார்கள், அது என்னை மிகவும் கவர்ந்தது, ஆகையால் இந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும் என்று பரசுராமன் ஐயா அவர்கள் பாடலில் மெய்மறந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி ஐயா. அறிவகன் ஐயாவர்கள், ராமபுரம் அனுஷா அவர்களின் பதிவிற்கு, மங்கை எப்போ தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ தூங்கிட்டு இருக்காங்க அக்கா என்று, அந்த தைரியம்தான் இருக்கட்டும் பரவாயில்லை, அப்பொழுது கூட அடி விழாது என்று நினைக்கிறேன். பிள்ளையார்பாளை பரசுராமன் ஐயாவர்கள் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியில் இருக்கிறார். அறிவகன் ஐயா அவர்களும் சிரித்துக்கொண்டு ஹாப்பி டான்ஸ் என்று, ஒரு அட்டகாசமான நடன காட்சி, அழகு. சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள் பாடலை பின்பாட்டலாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அடடா ஆஹா என்று. சொலைச்சர் தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும். சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள் அவர்களும் ஒரு நடன காட்சி சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், கண்டுகளித்தோம். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். ராமபுரம் அனுஷியார்கள், அறிவகன் ஐயா அவர்கள், ஆகையால் தான் தைரியமாக இந்த பாடல் கேட்டீர்களோ, இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு இருக்கு பாருங்கள் உங்களுக்கு என்று போட்டு கொடுக்கப் போகிறார்கள் நினைக்கிறேன். நாளை 2/10/2026 நாளை வெள்ளிக்கிழமை நன்னாளில், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம், கோகிலா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் விஜயராகவன் அவர்களும் நாளை சிறப்பான ஒரு பிறந்தநாளை கொண்டாடப்போகிறார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் கடவுள் அவர்களை வாழ வைக்க மனதார வாழ்த்துகிறோம் இருவரையும். அவர்களுக்கு முன்னதாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இருவருக்கும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, பரசுராமன் ஐயாவர்கள், என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று முன்னதாகவே ஒரு வாழ்த்து வாழ்த்தி அத்துணை நினைவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, சபரிமலை வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது, தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக ஒரு அழகான அட்டகாசமான பாடல், ராஜா திரைப்படத்திலிருந்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆமாம், சோலைச்சேரி விஜயஸ்மர் அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார், ஆனால் ஏனோ தெரியவில்லை, நான் வந்துவிட்டேன், ஐயா மன்னியுங்கள், எனக்கு நான் வருவேன் என்று தெரியாது, வந்துவிட்டேன். எனது விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வாழ்க வளமுடன் நின்று நலமுடன் என்று இந்த பாடலை தேர்வு செய்துள்ளார். இரவு ராகம் நிகழ்ச்சியில் ராஜா திரைப்படத்திலிருந்து அவருடைய மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக. நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம் நம்

வலிச்சென்ற அந்த பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வலிச்சென்றது விரும்பிய நேர்ந்தும் தென்காசி மாவட்டம் ஆவடியான் ஒரு மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா விற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கோகில பழனிசாமி ஐயர்கள் அவருடைய பிறந்தநாளை வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. சுழச்சர் விஜய் அரசுமார் அவர்கள் அசத்தல் பாடல் சூப்பர் என்று மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயர்கள் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ஒலிக்கும் பாடல் அற்புதமான பாடல் என்று பாராட்டியுள்ளார். சிவாஜி கணேசன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா கோகில பழனிசாமி அவர்கள் சூப்பர் பாடல் என்றும் பாராட்டியுள்ளார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாஜி அவர்கள் விருப்பத்திற்காக நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து காந்தி தேசமே காவல் இல்லையா இதோ வருகிறது.

உணர்ச்சிகரமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது நேசந்தங்களே. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. மதுரையின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு அறிவகன் ஐயாருள் காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பதில் சுகம் உண்டு என்ற அழகான ஒரு பாடலின் வரிகளை தந்துள்ளார். பிள்ளையார்பாளையம் பரசுராம ஐயார் ராஜா திரைப்படத்தின் புகைப்படத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா என்று நினைக்கிறேன், ஆம் இருவரும் இணைந்தார்போல் அழகான ஒரு பதிவு. பழனிசாமி ஐயாவர்கள் சூப்பர் பாடல் என்று பதிவிட்டுள்ளார்கள் சென்ற பாடலுக்கு. ஆவுடையார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள் கோகிலா பழனிசாமி ஐயாவர்களுக்கும் விஜயராகவன் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி. ராமபிரமணேஷ் அவர்கள் சென்ற பாடல் ஒலித்ததற்கு அழகான அருமையான பாடல் டிஎம்எஸ் சவுந்தரராஜன், டிஎம் சவுந்தரராஜன், சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். சிவாஜி ஐயா, ஜெயலலிதா அம்மா இருவரும் இந்த படத்தில் அழகாக நடித்திருப்பார். இந்த பாடல் படத்தில் பார்த்தால் அருமையாக இருக்கும். அந்த இடம் இருவரும் பாடிக்கொண்டே செல்வார்கள், அவர்களை பின்தொடர்ந்து போலீஸ்காரர்கள் வருவார்கள். சூப்பர் அருமை. இந்த பாடலை கேட்டு நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், சிறப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த ஆஸ்கார் மணி அண்ணாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், எக்ஸலண்ட் சாங் என்று பாராட்டுள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் உங்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்க கேட்க இனிமை சூப்பர் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும். சிவாஜி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் ராஜா திரைப்படத்திற்காக அந்த பதிவு. பழனிசாமி ஐயா அவர்கள் நிலவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். மூன்றாம் பிரியா ஐயா, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஆனந்தம் கோடி பெறும், காக்க வைப்பதில் சுகம் உண்டு காதலில் என்று பாடலின் வரிகளை அழகாக பதிவிட்டுள்ளார்கள். பழனிசாமி ஐயாவர்கள், ஹர்ஷா குட்டி அதுதானே ஐயா, இருவரும் இணைந்துள்ளார்கள் கோகிலா பழனிசாமி ஐயாவர்களும் அவர்களும். ஆவுடையார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு பாடலாக நமது சபரி இணையல வானொலியில் சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய எனது அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தமான அன்பு சொந்தம் ஆர்ஜே கீதநேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் அவருடைய பேத்தி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பாக. மகிழ்ச்சி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், ஸ்டிக்கருக்கு மாறிட்டீங்களா, இப்போ தான் நீங்கள் எங்கள் கட்சி என்று. ஆஹா, இது என்ன இது? பழனிச்சமையார்கள், என்னுடைய ஃபோட்டோவும் என்னுடைய பேத்தி ஃபோட்டோவும் ஸ்டிக்கர் இல்லை. ஓ, இது ஸ்டிக்கர் இல்லை. ஆஹா ஆஹா, அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். ஒடித்த பாடலுக்கு நன்றி. பழனிச்சமையார்கள், எழுத்து பதிவு தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் போடும் ஸ்டிக்கர் அழகை நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். நன்றி ஐயா. சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள், ஒழித்த பாடல் சூப்பர் என்றும். பழனிச்சமையார்கள், சபரி வானொலிக்கு ஒரு கவிதை தந்தேன், வாசித்தீர்கள், கவிதை பாராட்டி பரிசெல்லாம் தருவது இல்லையா, என்னங்க போங்க, நிச்சயம் வரும் ஐயா உங்கள் கவிதைக்கு பரிசு 1000 பொற்காசுகள். அறிவழகன் ஐயாவர்கள், ஆஹா தந்து விட்டார், கேட்ட உடனே கொடுத்ததில்தான் வள்ளலவள். அவர் பாடலை கேட்டவரை காணவில்லை, அவர் உறங்கிக் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டுள்ளார்கள். ஆவுடையார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயார்கள், நீ வர வேண்டும் என்ற பாடலுக்கு இதயம் கழிந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி பாராட்டியதற்கு நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், எப்படி என்ன பதிவை மறக்காமல் படிச்சிட்டீங்க ஐயா, நன்றிகள். எப்படி என்ன பதிவை மறக்காமல் படிச்சிட்டீங்க ஐயா, நன்றிகள். என்ன புரியவில்லை ஐயா. ஒரு கவிதை எழுதினார் அதுவா என்று நினைக்கிறேன். ஆவுடையார் மணி ஐயாவர்கள், ராமபுரம் அனுஷா அவர்களுக்கும் இதயம் கணிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். பழனிசாமி ஐயாவர்கள், என் பேத்தி ஹர்ஷா பொண்ணு. ஆமாம் ஐயா, ஞாபகம் இருக்கிறது, ஹர்ஷா குட்டி. எப்படி என் பதிவு என்று நினைக்கிறேன், இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சந்தோஷம். ஐயோயோ, சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து, மன்னிக்கவும், சந்திரோதயம் என்ற திரைப்படத்திலிருந்து சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காக புத்தன்

சந்திரோதயம் திரைப்படத்திலேருந்து அழகான ஒரு உற்சாகமான பாடல் ஒலிச்சென்றது. சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு வந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் அறிவழகன் ஐயா அவர்கள் இந்த பதிவை மறக்காமல் படித்ததை சொன்னேன் ஐயா. ஆஹா, அதுதான் ஐயா, எனக்கு இங்கு இணையம் சரியாக கிடைக்கவில்லை, அதனால் தான் அந்த பதிவிற்கு தாமதம். மன்னிக்கவும் ஐயா. சிறிது நேரம் கழித்து தான் எனக்கு அனைத்து பதிவும் வந்தது, அதனால் தான் அந்த பதிவை படிக்க முடியவில்லை. சென்ற பாடலுக்கு முன் பாடலை ராஜா படத்திலிருந்து வந்த பாடல் எதையுமே படிக்க முயலவில்லை, மன்னிக்கவும். தேன்மொழி முருகன் அவர்கள் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? ஆஹா, அருமையான தலைவர் பாடல், தேரு சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் தூக்கத்தில் டைப்பிங் தப்பு தப்பாக வருது, என்ன செய்வது என்று ஒரு பதிவு. தூக்கத்தில் நடக்கும் வியாதி தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், தூக்கத்தில் டைப்பிங் செய்வதும் ஒரு வியாதியா? இருக்கட்டும், பரவாயில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் அழகான பாடல், புத்தன் இயேசு காந்தி பாடல் இனிமையான பாடல் என்றும் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை சிறப்பு மகிழ்ச்சி என்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அறிவகன் ஐயார்கள் நாளை காந்தி ஜெயந்தி என்று பாடல் கேட்பது சிறப்பு. இதுதானே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது, காந்தி தெரிகிறது, அது யார் ஐயா ஜெயந்தி? எனக்கு சொல்லுங்கள் ஐயா, மிகவும் குழப்பத்தில் இருக்கிறேன் நான். மறக்காமல் பதிவிடுங்கள் ஐயா, யார் அந்த ஜெயந்தி? கோகிலா பழனிச்சாமி அவர்கள் சூப்பர் பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் மனுஷ அவர்கள் எனக்கும் தூக்கம் வருகின்றது, என் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நிச்சயமாக கொடுங்கள், சென்று வாருங்கள். பிள்ளையார்பாளைய பரசுராமன் ஐயர் ஒழித்த பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். பழனிசாமி ஐயர்கள் கண்களுக்குத்தானே ஓய்வு வேண்டும் அம்மா, செவிகளுக்கு அல்ல. கண்களை இமை மூடிக்கொண்டு கண்களை இமை கொண்டு மூடிவிடுங்கள், செவிகளை வானொலி அருகாமையில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு பதிவு ஐயா, நிச்சயமாக அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே தூங்கலாம், நான் அப்படித்தான் செய்வேன். என்னை சொல்லிச்சர் விஜயரசுமார் அவர்கள் திட்டுவார்கள், இவன் பாடலை கேட்காமல் தூங்கிவிட்டான் பார்த்தியா என்று. என்ன செய்வது, பாடல் அது பக்கத்தில் வைத்து கொண்டு அப்படியே கேட்டுக்கொண்டு தூக்கம் வந்துவிடுகிறது. மோகனரங்கன் சார் உடம்பு சரியில்லை என்றார், தூங்கியிருப்பார், நிச்சயம் தூங்கியிருப்பார். பழனிச்சாமியார்கள் காந்தி பிறந்த தினம் என்று சொல்வதற்கு காந்தி ஜெயந்தி என்று சொல்கிறார்கள். ஓ, சரி சரி சரி ஐயா, சரி ஐயா, சந்தோஷம் மகிழ்ச்சி. விளக்கம் தந்த பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது இரவு ராகம் நிகழ்ச்சிக்காக. வணக்கம். இரவு ராகம் நிகழ்ச்சியை நேயர் விருப்பமாக அற்புதமாக தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு தேனி மாவட்டம் நாகைய கவுண்டன்பட்டி விஎஸ் ராஜனின் இனிமையான இரவு வணக்கம். எனது விருப்பத்தில் வைர நெஞ்சம் என்ற திரைப்படத்திலிருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காற்று என்ற பாடலை வான் அலைகளில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கத்துடன் இணைந்துள்ளார் விஎஸ் ராஜன் ஐயா அவர்கள், தேனி மாவட்டம் நாகையன் கவுண்டன்பட்டி விஎஸ் ராஜன் அவர்கள் விருப்பத்திற்காக.

ராமராவ் அவர்கள், எனக்கு ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் தூக்கம் வராது, நான் என்ன பண்ணட்டும்? அதற்கு ரேடியோவை காதின் அருகே வைத்துவிட்டு காதுக்கு பஞ்சு வைத்து கொள்ளுங்கள் ஐயா, என்னுடைய பாடல் எப்போது வரும்? இதை வந்து விட்டதையே உங்கள் பாடல். சொலைச்சர் விஜய் அரசுகுமார் அவர்கள் வரும் என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அடடா ஆஹா சூப்பர் என்று பாராட்டுறார்கள் பழனிச்சாமி அவர்கள். இத்துடன் இரண்டாவது முறையாக பதிவு தந்தீர்கள் ஐயா. அதாவது நீண்ட தூரத்தில் இருக்கிறது ஐயா, அதை போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அதனால் தான் ஒரு பதிவு மீண்டும் தந்தேன். இப்போது அது உடனுக்குடன் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதுதான் ஐயா, வேறொன்றுமில்லை. தேடுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், இப்பொழுது சட்டென்று கிடைத்துவிடும். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை மனதை திட்ட பாடல், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டுகிறார்கள். நெஞ்சா நன்றிகள். அறிவகன் ஐயா அவர்கள், ஜெயந்தி என்பது கடவுளை குறிப்பது, மகான்களை என்று நினைக்கிறேன் ஐயா. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்க ஐயா. பழனிச்சாமி ஐயா அவர்கள், ஜெயந்தி என்று அழகான பெண்களுக்கு பெயர் உண்டு, கடவுளை குறிப்பது எப்படி என்று தெரியவில்லை தம்பி. நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆர்குமெண்ட் எனக்கு வேண்டாம். பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயாவர்கள், வைர நெஞ்சம் செந்தமிழ் பாடும் சந்தன காற்று, பாடல் சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி நன்றி ஐயா. அறிவழகன் ஐயாவர்கள், பாடல் இனிமை என்றும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா என்று ஒரு பதிவு, சாப்பிட்டு இருப்பார்கள் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு அடுத்த முறை செல்லும்பொழுது ஒரு ஐந்தாறு நேர் சொந்தங்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றால் கேட்பதற்கு வசதியாக இருக்கும். அங்கு பகல் அல்லவா, தூங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இங்கு அனைவருக்கும் தூக்கம் வருகிறது, ஒருவர் மட்டும் விழித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. அடுத்த முறை செல்லும்போது அனைவருக்கும், அனைவரையும் இல்லை என்றாலும் ஒரு ஐந்தாறு நபர்களையாவது அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்பது என் பணிவான கருத்து. பழனிச்சாமி அவர்கள், எப்படியோ ஒன்று காந்தி ஜெயந்தி என்று வந்தால் சரி, குறிப்பாக நாளை தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளில் விடுமுறை. ஐயோ, நமக்கு அதுக்கும் சம்பந்தமில்லை, என்ன ஐயா இது? இருந்தாலும் அரசு விடுமுறை, எங்களுடைய பிறந்தநாளில் இவை அனைத்தும் விடுமுறை. ஆ, மதுக்கடையும் விடுமுறை, அரசு பள்ளிகளும் விடுமுறை, அவருக்கும் விடுமுறை, அவர் பிறந்தநாள் என்பதால். ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயர், சிறப்பான பாடல், அருமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். பழனிச்சாமி ஐயர்கள், இரவு ராகம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக உங்களுடைய பாடல் தான் ஐயா. சபரி வனொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலையம் கோக்கில பழனிச்சாமி ஐயோர் நிரூபித்திருக்க தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து, தென்மதுரை வைகை நதி, தினம் கேட்கும் பாடல்.

தர்மத்தின் தலைவன் பழனிசாமி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. ஆம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையும் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகத்தான் தர்மத்தின் தலைவன் வளம் வந்தது. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள்

அறிவழகன் ஐயா அவர்கள், நானும் வருகிறேன் அமெரிக்கா. அடடேடே அடடேடே, ஒரு நேர் தேர்வாகிவிட்டார். இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் எனக்கு ஒரு பாடல் தாருங்கள் என்று பதிவிட்டார்கள். நிச்சயம் இதோ வருகிறது உங்கள் பாடலும். பழனிசாமி ஐயா அவர்கள், தம்பி அமெரிக்கா போனால் ட்ரம்ப்பின் சத்தம் அதிகமாக இருக்கும், அதுக்கு நம்ம ஊரே சிறப்பு என்று பதிவிட்டார். ஐயா, ட்ரம்ப்பின் சத்தத்தை விட நம்ம ஊரில் ட்ரம்மின் சத்தம் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஐயா. ஆனால் இசையை கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். எப்படி சொல்வது, ட்ரம்ப்பா ட்ரம்மா தெரியவில்லை எது என்று, சத்தம் அதிகமாக வருவது. ஐயா பாடல் தந்ததற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்று பதிவிட்டார். நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. சோலச்சேரி விஜயஹரிகுமார் அவர்கள், இன்னும் சாப்பிடாமல் லஞ்ச் செய்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, காலை வேலை முடிந்து விட்டது, மதிய வேலைக்கு வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இதற்கு இன்னும் சாப்பிடாமல் லஞ்ச் செய்து கொண்டிருக்கிறேன், லஞ்ச் செய்வதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம், கண்டுபிடித்து கூறுங்கள். பழனிசாமி ஐயா அவர்கள், 4 இட்லி 2 கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆஹா, சிறப்பையா. விஜயஸ்மார் நைஸ் சாங் என்றும் அறிவழகன் ஐயார்கள், நீதானம்மா என் தாரம், நீங்காதம்மா என்னாலும் என்று பாடலின் வரியை அழகாக பதிவிட்டார். நன்றி ஐயா. சோலச்சேரி விஜயஸ்மார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள், சிறப்பான ஒரு பாடல் என்றும். பழனிசாமி ஐயார்கள் அர்ஷா குட்டியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பையா. தென்மொழி முருகன் அவர்கள், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, அருமையான பாடல், அன்பு பாசம் நிறைந்த பாடல், சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி ஐயா, நன்றி நன்றி. தென்மொழி முருகன் அவர்களுக்கு நன்றி. இசைத்திறம் அருமை என்றும் பாராட்டினார்கள். நன்றியுடன் பழனிசாமி ஐயா அவர்கள். மேலும் ஒரு பதிவு, அறிவழகன் ஐயார்கள், அக்கா இன்னும் சாப்பிடவில்லை, பொய் சொல்ல மாட்டாங்க அண்ணா என்று. ஆமாம், பொய் சொல்ல மாட்டார்கள். பழனிசாமி ஐயார்கள், அப்போது அமெரிக்காவில் 11 மணி ஆகப்போகுது, இன்னும் சாப்பிடாமல் இருந்தால் காலையில் சாப்பாடு எப்போ சாப்பிட்றது சொல்லுங்கள் பார்ப்போம் என்று பதிவிட்டுள்ளார். பசிக்கும்போது சாப்பிடலாம் அண்ணா. அங்கே வந்து காலை பழனிசாமி ட்ரம் இல்லைங்க, ட்ரம்ப். ஓ சரிங்க சரிங்க ஐயா, அதுதான் எனக்கு தெரியாது ஐயா. சோலைச்சேரி விஜயஸ்மார் அவர்கள், மணி 12:30 பகல் 12:30 ஆகிறதாம் இப்பொழுது அங்கே. ஐயா, காலை உணவாக இருந்தால் என்ன, மதிய உணவாக இருந்தால் என்ன, இரவு உணவாக இருந்தால் என்ன, ஒரே உணவு ஓட்ஸ் கஞ்சி. என்றும் நலமுடன் இருக்க ஓட்ஸ் கஞ்சி குடியுங்கள், குடித்து கொண்டே இருங்கள். எப்போதும் எங்கும் 24 மணி நேரமும் ஓட்ஸ் கஞ்சியுடன் இணைந்தே இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது ராமபுரம் அனுஷி அவர்கள் விருப்பத்திற்காக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வெட்டிவேறு வாசம் இதோ வீசுகிறது.

கதையா சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணி இருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மந்தையில கலந்த மாதிரி குறும்பாட்டியும் வெள்ளாட்டியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே, இது நம்ம வம்சத்துக்கே அடுக்கு.

ஒளிச்சென்ற அந்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர் நிரப்பித்திருக்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் பதியின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த குரூப்பில் சந்திரமோகனை காணோம் என்று தேடுகிறார்கள், ஏனோ தெரியலை வரவில்லை அவர் என்று. சுரேச்சர் விஜயகர்ஷ்மர் அவர்கள் ஓட்ஸ் கஞ்சியா? ஆமாம் ஆமாம் அதுவே தான். மூன்று வேளையும் குடிப்பதற்கு எதற்கு சமைக்க வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஒரு பில்டப் என்று தெரியவில்லை. பழனிசாமி ஐயா அவர்கள் நீங்கள் பேசும்போது சீப்பு சீப்பாக வருகிறது ஐயா. ஐயோயோ ஏன் ஐயா? அதை நான் கேட்கும்போது எனக்கு வெக்கவேக்கமாக வருகிறது ஐயா. ஐயோயோ என்ன ஐயா ஐயா இது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சிலச்சர் விஜயகர்ஷ்மர் அவர்கள் ஒளித்த பாடல் வேறு லெவல் என்று பாராட்டியுள்ளார்கள். பதக்கமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், சிறப்பு. பழனிசாமி ஐயர்கள் ஏனோ தெரியவில்லை ஐயா, ஏனோ தெரியவில்லை, என் கைபேசியில் சுற்றி கொண்டே இருக்கிறது. சுற்றும் வீழி சுடரே என்று பாடுங்கள் ஐயா, சுற்றி கொண்டு தான் இருக்கும். காதல் வந்து விட்டதோ அதற்கும் காதல் வந்து விட்டதோ என்று தெரியவில்லை. அறிவழகன் ஐயார்கள் அண்ணனுக்கு வெக்கமா? ஆமாம் ஆமாம் வெட்கமே தான். பழனிசாமி ஐயர்கள் ஏன், நானும் மனிதன்தானே, எனக்கு வெட்கம் வராதா என்ன? வரும் ஐயா, அனைவருக்கும் வரும். ராமபுரானிஷாவர்கள் கொக்கிலா பழனிசாமி அவர் சொன்னது போல கண்களை மூடிக்கொண்டு காதுகளால் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடலை ஒலிக்கவிட்ட கிதினேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்ச நன்றிகள். பழனிசாமி ஐயா அவர்கள், ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் கொசுவலை போட்டு தேடினால் சீக்கிரம் பிடித்து விடலாம் ஐயா. ஐயா சிறப்பாக கூறினீர்கள் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் தீர்த்து வைங்கள் ஐயா. சிங்கத்திற்கு வலை போட்டால் சிங்கம் உள்ளே இருக்கும், புலிக்கு வலை போட்டால் புள்ளி உள்ளே இருக்கும், மீனுக்கு வலை போட்டால் மீன் உள்ளே இருக்கும். ஆனால் கொசு வலை என்று சொல்லிவிட்டு மனிதர்கள் உள்ளே இருக்கிறார்களே, மனிதர்கள் வலை என்று தானே சொல்ல வேண்டும். ஏன் ஐயா இது கொசு வலை என்று சொல்கிறார்கள்? எனக்கு தயவுசெய்து விளக்கம் தாருங்கள் ஐயா, தருவீர்கள் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடல், பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். இனிமையான இதமான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. பழனிசாமி ஐயா அவர்கள் ஆக மொத்தம் எல்லோரும் என்னை பார்த்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாம் இருக்கும் இடங்களில் சகல சச்சரவுகளும் சண்டைகளும் உண்டாகட்டும், ஜெயம் அனைத்தும் சுபமாகட்டும். ஏன் ஐயா என்ன ஆச்சு என்று தெரியவில்லையே. அறிவழகன் ஐயாவர்கள் பாடல் மிகவும் அருமை. இந்த இரவு வேளையில் கேட்க இனிமை. இன்னும் எத்தனை பாடல் ஐயா உள்ளது? இன்னும் ஒரே பாடல் தான் ஐயா இருக்கிறது என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் வடிவுக்கரசி பேசிய வசனம் சிறப்பு. ஆஹா அருமை அருமை. பழனிச்சமையர்கள் மனிதர்களை கொசுவலை போட்டு பிடித்திருக்கிறார்கள். ஆஹா சிறப்பையா. ஆனால் கொசுவலை என்று ஏன் சொல்கிறார்கள்? மனிதர்கள் வலை என்று தானே சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கு தெரியவில்லை, பரவாயில்லை சொல்லுங்கள் ஐயா, தெரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு அடுத்த படலாக காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் விருப்பத்திற்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், இது பாடலை கேட்டால் காதுகளும் அறியும்.

ஒளிச்சென்ற அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து, ஐயா அவள் ஒரு தொடர்கதை படத்தில் இருந்து ஆஹா தெய்வம் தந்து வீடு பாடல் வரும் ஐயா நிச்சயமாக, சுழச்சேரி விஜயகுமார் அவர்கள் ஒழித்த பாடல் அருமையான பாடல் என்றும், பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் மிக மிக அருமை நன்றி தெரிவித்துள்ளார்கள், தேங்க்யூ என்று ஆங்கிலத்தில் ஆஹாஸ் தர இங்கிலீஷெல்லாம் பேசுதுன்னு சொல்லுவார்கள், அதுபோன்று திரிபுரி சுந்தரி அவர்கள் தேங்க்யூ என்று ஆங்கிலத்தில் பதிவிட்டுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான பாடல் அருமையான பாடல் என்றும் பாராட்டுள்ளார்கள் மற்றும் மிக்க நன்றியும் தெரிவித்துள்ளார்கள் திரிபுர சுந்தரி அவர்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் கண்ணிலே என்ன உண்டு ஈரமாக உண்டு என்று அழுது கொண்டிருக்கிறார், ஏனோ தெரியவில்லை ஐயா, நல்ல பாடல் தான் ஐயா, அழுவதற்கு இல்லை ஐயா. பழனிச்சாமி ஐயர்கள் ஐயா மிக்க நன்றி என்று ஐயா மிக்க நன்றி என்று சொல்லி ஒரு பொண்ணு தலையை குனிந்து கொண்டு கும்பிடுதே, நம்ம குரூப்பில் புதுசாக வந்திருக்காங்களா, ஆமாம் ஐயா ஆமாம், நம்ம பரசுராமன் ஐயா அவர்களின் உறவினர் என்று நினைக்கிறேன் ஐயா. அறிவழகன் ஐயாவர்கள் பரசுராமன் அண்ணா மகள், ஐயோ மகளா, எனக்கு தெரியாது ஐயா எனக்கு தெரியாது, நீங்கள் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடல் சோகப்பாடல், சோகத்திலும் சுகமான பாடல், பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். சொலச்சேரி விஜயகுமார் அவர்கள் தூக்கம் மருத அறிவு அதற்காக அழுவுது, ஓ அழுவட்டும் அழட்டும், அழுதால் கூட அந்த கண்ணில் உள்ள டஸ்ட் எல்லாம் வெளிவரும், அழுக்குகள் எல்லாம் வெளிவரும், அழுவதும் ஒரு நல்லது தான், ஆனந்த கண்ணீராக இருந்தால் இன்னும் சிறப்பு. பழனிச்சாமி ஐயாவர்கள் தம்பி மம்முட்டி ரொம்ப அழுகிறாரு, ஆமாம் ஐயா இப்பொழுது 104 வேலையை விட்டிருக்கிறார்கள் ஐயா, ஆமாம் இங்கு கிராமப்புறங்களில் 104 வேலையை அதிகமாக விட்டிருக்கிறார்கள், அதனால் மம்முட்டி ரொம்ப அழுகுது ஐயா. சுத்தி அதாவது எடுத்து கொடுங்க தலையில் அடிச்சுக்கிட்டாரு, சுத்தி அதாவது எடுத்து கொடுங்க தலையில் அடிச்சுக்கிட்டாரு ஐயையோ. அறிவகன் ஐயாரில் இல்லை அக்கா சோக பாடலுக்கு அழுதேன், ஆஹா. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய பாடல் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே சூப்பர், இரவு ராகம் அருமையாக வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள், மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் பரசுராமன் சகோதரி, ஆமாம் அவர்களுடைய அக்கா அவர்கள் என்று நினைக்கிறேன், அக்காவா தங்கையா தெரியவில்லை, அதற்கு வேறு சண்டை போட போகிறார்கள், நான் சின்னவள் என்னை போய் அக்கா என்று சொல்லிவிட்டீர்களா என்று, இல்லை அக்கா தான் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க நன்றி என்று பாராட்டுகிறார்கள், நன்றி நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவடியோர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இன்று சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பாடலை தருவீர்களா என்று கேட்டுள்ளார், நிச்சயம் வரும் ஐயா. அதற்கு முன்பு கோகிலா பழனிச்சாமி ஐயாவின் விருப்பத்திற்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற ஒரு பாடல் இதோ வருகிறது அவர்களுக்காக.

அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல், சோகப்பாடல், தத்துவ பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலையும் கோகிலா பழனிசாமி ஐயா நிருப்பத்தில் தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ராமபுரம் மனுஷியார்கள், நாங்கள் 100 நாள் வேலை செய்த பணமே இன்னும் போடவில்லை, 3 வாரங்கள் ஆகிவிட்டது என்று ஒரு வருத்தமான பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், அங்கு பணம் இருந்தால் தானே சம்பளம் போடுவாங்க. நிச்சயமாக சரியாக சொன்னீர்கள். பழனிசாமி ஐயாவர்கள் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல பல பல பல பல பல பல என்று பல நன்றிகளை தந்துள்ளார். நன்றி ஐயா. ராமபுரம் அனிஷாவர்கள், கொடுமையிலும் கொடுமையடா, கொடுமையிலும் கொடுமையடா சாமி, நாங்கள் செய்யும் வேலை என்ன செய்வது, இதுதான் கொடுமை. இந்த பதிவை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரு வேலையுமே செய்யாமல் கொடுமையிலும் கொடுமையடா சாமி, நாங்கள் செய்யும் வேலை என்று கூறுவது என்ன சொல்லி அவர்களை, ஒன்றும் புரியவில்லை எனக்கு. வேண்டாம், விட்டுவிடுவோம். சும்மா சென்று வருவதற்கே இந்த கஷ்டம் என்றால் இன்னும் வேலை செய்தால் என்ன ஆகும் என்று பாருங்களேன். சொலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டுள்ளார்கள். தேங்க்யூ என்று அருமையான பாடலுக்கு நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பரான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். ராமர் அனுஷ் அவர்கள் வேற லெவல் பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அக்கா சம்பளம் வாங்கும்போது லம்பாக கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அரியழகன் ஐயாவர்கள், தெய்வம் தந்த வீடு, எங்களுக்கு 2 வீடு இருக்கிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அக்கா சம்பளம் வாங்கும்போது லம்பா கிடைக்கும் என்று. ஆனால் கிடைக்கும், கிடைத்ததை வேண்டாம். அரியழகன் ஐயாவர்கள், தெய்வம் தந்த வீடு, எங்களுக்கு 2 வீடு இருக்கு. ஐயா எப்படி ஐயா இதெல்லாம் தூங்குகிறார்கள் என்ற தைரியத்தில் பதிவிடுவதா, இல்லை உண்மையிலேயேவா தெரியவில்லையே. கோகிலா பழனிசாமி அவர்கள், சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 11:18 என்று கடிகாரத்தின் முட்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இப்பொழுது அவருக்கு அது தேநீர் இடைவேளையா என்று தெரியவில்லை. அந்த வடிவில் கடிகாரமும் இருக்கிறது. சிறப்பு, எனக்கு ஒரே வீடுதான் இருக்கு, அதில் வாழ்ந்தால் போதும் தம்பி, சிறப்பாக இருக்கும். சிறப்பையா. தேன்மொழி முருகன் அவர்கள், தெய்வம் தந்த வீடு, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நன்றி. அறிவேகன் ஐயாவர்கள், மகிழ்ச்சி அண்ணா, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது, ஆஹா ஏதோ ஒரு படத்தில் பாடல் வருவது போல் இருக்கிறது. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது, அது எனக்கு ஞாபகமில்லை, வரவில்லையா. தெரிந்தவர்கள் பதிவிடுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. பழனிசாமி ஐயாவர்கள், எங்கள் வீட்டில் டைல்ஸ் போடவில்லை, சிமெண்ட் தரை தான். ஆஹா சிறப்பையா, இன்னும் மண் தரையாக இருந்தால் இன்னும் சிறப்போ சிறப்பு. மண் தரையில் சாணம் தெளித்து மொழுகி அழகான ஒரு கோலம் போட்டால் அட்டகாசமாக இருக்கும். எவ்வளவு வெயில் காய்ந்தாலும் தரை ஜில்லென்று அருமையாக இருக்கும் ஐயா, நான் வாழ்ந்திருக்கிறேன். அறிவேகன் ஐயாவர்கள், எங்கள் வீடும் அப்படித்தான்னா, நாங்கள் குடியிருக்கும் வீடு மற்றும் தறி வீடு அனைத்தும் டைல்ஸ் போடவில்லை. ஆஹா. தேன்மொழி முருகன் அவர்கள், நிறைய பேர் மண் தரையில் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பரவாயில்லை. நிச்சயமாக. ராமர் மனுஷா அவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டு. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, தென்காசி மாவட்டம் ஆவடியாளர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள், பாடலை ஒளிபரப்பினால் நல்லதே நடக்கும், இல்லை என்றால் திட்டுவார் என்று நினைக்கிறேன், நல்லதே நடக்கும் என்று பதிவிட்டுள்ளார். சிவாஜி கணேசன் பிறந்தநாளை முன்னிட்டு நிகழ்ச்சியின் பாடல் இது வருகிறது. சிங்கத்தமிழனின் வாழ்த்து பாடல்.

ஆஸ்கார் மணி ஐயா அவர்களின் பாடலை நிறைவு பாடலாக வைத்துவிட்டு நிகழ்ச்சியில் அடியேனும் ஒரு பாடல் கேட்டிருக்கிறேன். பிரம்மா திரைப்படத்திலிருந்து. எங்கிருந்தோ இளம் கோயிலின் இன்னிசை கேட்டு மகிழ்வோம்.

0: நமது நடிகர் திலகவடா.
1: சங்கத்தமிழனின் பாடல் அருமையாக ஒலித்தது. அட்டகாசமான ஒரு பாடல். தென்காசி மாவட்டம் ஆவடியான மாதிரி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒரு வீரம் மிகுந்த பாடல் ஒலிச்சென்றது. பழனிச்சாமி ஐயா அவர்கள், பனைமரத்து ஓலையில் கூரை மேய்ந்து வீட்டில் வாழ்ந்தேன், மந்தரை வீட்டிலும் வாழ்ந்தேன், சாணம் கொண்டு மெழுகி அதில் வாழ்ந்து வந்தேன். அறிவேகன் தம்பி, நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, எனக்கு பாடல் தரவில்லை என்றால் எல்லாரும் ரத்தம் கக்கி ஐயையோ போடுங்க ஒரு பதிவு, பயந்துக்கிட்டே பாட்டு கொடுப்பாங்க. ஐயா, நீங்கள் கூறுவது போல எனக்கு பாடல் தரவில்லை என்றால் எல்லாம் ரத்தம் கக்கி என்று நீங்கள் பதிவிட்டீர்கள் என்றால் நான் பாடலை ஒலிக்க தயார். எவ்வளவு நேரமானாலும் பாடலும் கேட்கவில்லை என்றால் இதே வசனத்தை திருப்பி சொன்னால் என்ன ஆகும் பாருங்கள். நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவனுக்குத்தான் சாபம் இடுவீர்கள். நான் ஒருவன் அனைவருக்கும் தந்தால் அனைவருக்கும் இந்த கதி என்னவாகும்? அதனால் இதெல்லாம் வேண்டாம் ஐயா, பாடல் கேளுங்கள், தருகிறேன். அதற்காக ரத்தம் கக்கி சாகும் அளவிற்கு போக வேண்டாம். ராமபுரம் மனுஷா அவர்கள், நாங்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தபொழுது இதையெல்லாம் அனுபவித்து ரசித்து மகிழ்ந்தோம். பனைமரத்து ஓலையில் மேலே ஒரு வைக்கோல், வைக்கோலை பரப்புவார்கள், அதில் பிரி என்று ஒன்று கட்டுவார்கள். அதை சுற்றுவதற்கு நானும் சுற்றியிருக்கிறேன். ஒரு குச்சியில் சொருகி வைக்கோலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டே வருகிறார்கள். நம்ம முறுக்கி கொண்டே செல்ல வேண்டும். அதை இழுத்து பிடித்து கட்டுவார்கள். அந்த பனை ஓலையிலும் வைக்கோலின் மீதும் அனுபவம் இருக்கிறது ஐயா. ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மனம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் நன்றி ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள், நான் பிறந்தபோது சொந்த வீடு இல்லை, இறைவன் அருளால் இப்போது ஏதோ நல்லபடியாக இருக்கிறோம், ஏதோ இல்லை ஐயா, சிறப்பாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ராமபுரம் அனிஷா அவர்கள், ஆஹா அருமை அருமை, மனதற்ற பாடல். இப்படிப்பட்ட பாடல் கேட்கும்போது ஒரு நாட்டுப்பற்று உண்டாகிறது, நாடி நரம்பு துடிக்கின்றது. ஆஹா, அடக்கு அடக்கு என்கிறது டாட்டாய்ஸ் கொசுவர்த்தி. ஐயோயோ, இது பழைய விளம்பரம், விட்டுவிடுவோம். பழனிச்சாமி ஐயா அவர்கள், எங்கள் வீட்டில் இருப்போர் அனைவரும் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தோம். எங்கள் அப்பா காலத்தில் சொந்த வீடுகள் எல்லாம் கல் குடிப்பதற்காகவே விட்டுவிட்டார்கள். ஆ, கல் வைத்து வீடு கட்டுவார்கள் என்று பார்த்தால் கல்லை குடித்து விட்டுவிட்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை ஐயா. அதன் பிறகு எங்கள் அண்ணன் தம்பி என்று இருந்ததிலே நான் தான் முதலில் 2012 வீடு கட்டினேன். இப்பொழுது 800,000 ரூபாய் ஆனது, ஆனால் டைல்ஸ் போடவில்லை. பாவு சுற்றுவதற்காக எல்லாம் இடம் வைத்து கொண்டு ஒரு சமையலறை, ஒரு பெட்ரூம் தறி உள்ளே போட்டிருக்கிறேன். ஆளில் அவ்வளவுதான், ஒரு தறி என்று நினைக்கிறேன், ஒரு பெட்ரூம் தறி உள்ளே போட்டிருக்கிறேன், ஆளில் அவ்வளவுதான். 30 பேர் வந்தாலும் வெளியே தூங்கலாம். ஐயையோ, 300 பேர் வந்தாலும் வெளியே தூங்கலாம் ஐயா. சொலைச்சேரி விஜயசுமார் அவர்கள், ஆஹா அழகான பாடல், தேர்வு செய்த ஆஸ்கார் மணி அவர்களுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், சிவாஜி கணேசன் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் சிறப்பு என்று பாராட்டார்கள். பழனிச்சாமி ஐயாவர்கள், நரம்பு துடித்தால் கண்களுக்கு பாதிப்புறும் அம்மா, உணர்ச்சி வசப்படாதீர்கள் என்று ஒரு பாச பிணைப்பு நிறைந்த பதிவு, சிறப்பு. ஆவடியார் மணி ஐயாவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள் சொலைச்சேரி விஜயசுமார் அவர்களுக்கு. அறிவழகன் ஐயாவர்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தும் சிறப்பாக இருந்தது, நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி ஐயா. ராமபுரம் மனுஷர்கள், இப்படிப்பட்ட பாடல் கேட்கும்போது தூக்கம் தெளிந்துவிட்டது சகோதரரே என்றும் பாராட்டியுள்ளார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள், பாடல் அருமை என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் கைத்தட்டி பாராட்டுள்ளார், மிக்க நன்றி என்றும் நன்றி. அறிவகன் ஐயார்கள், உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், விஜயாக்காவுக்கு மட்டும் பகல் வணக்கம் என்று தெரிவித்துள்ளார்கள். ஐயா, ஒரே ஒரு பாடல் ஐயா கேட்டுவிட்டு உறங்குங்கள். ராமபுரம் அனுஷர்கள், இதுவும் நல்லா இருக்கே என்று பதிவிட்டார்கள். பழனிச்சமையார்கள், எப்படி பதவி பதிவு போட்டாலும் அந்த பதிவை எங்கள் பக்கம் திருப்புகிறார் இயக்குனர். ஆஹா, எப்படி பதிவு போட்டாலும் அந்த பதிவை, அந்த பதிலை எங்கள் பக்கமே திருப்புகிறார் இயக்குனர். சிறப்பு சிறப்பு ஐயா, முன்னரே சொன்னேனே, நீங்கள் வாசிப்பது சிரிப்பு சிரிப்பாக வருது. ஐயையோ, அதை நான் கேட்டால் வெட்க வெட்கமாக வருகிறது என்றும் பதிவிட்டார். சிறப்பு ஐயா, சிரிப்பு அல்ல. ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள் பாடலை வழங்கியதற்கு ராமூர் அனுஷாவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ராமூர் அனுஷாவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் ஐயாவர்கள், பாவம் அண்ணா வேண்டாம், நாம் கேட்காமலே பாடல் தருவார்கள், நிச்சயமாக தருவோம் ஐயா, யாரும் ரத்தம் கக்கிலாம் சாக வேண்டாம், இதற்காக ரத்தம் கொடுத்து உயிர் காப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக பிரம்மா திரைப்படத்திலிருந்து இதோ நிகழ்ச்சிக்கு நிறைவாக எனது விருப்பத்தில்

இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. என்னுடைய விருப்பத்தில் பகிரின் பக்கத்தில் இணைந்து பழனிசாமி ஐயா அவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சூப்பர் பாடல். இரவு வேளையில் இரவு சோலையில் பூத்த இளங்குருவி, ஆம் இரவு 11:30 கூவுகிறது அழகு என்று அழகான ஒரு பதிவு. அருமை ஐயா, அறிவழகன் ஐயார்கள் இயக்குனர் ஐயாவின் விருப்பத்தில் பாடல் இனிமை என்று பாராட்டுவார்கள். நிறைவு பாடல், மனநிறைவை தரும் பாடல் என்றும் நன்றி. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் பாடல் அருமை என்று பாராட்டுவார்கள். நெஞ்சாந்த நன்றிகள். ராமபுரம் அனுஷா அவர்கள் இயக்குனர் ஐயா அவர்கள் விரும்பிய பாடல் எங்கிருந்தோ இளங்குயிலி கண்விழித்து அருமை பாடல், ஆனால் என் கண்கள் தூங்க வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிறது. நன்றி. அனைத்து சொந்தங்களுக்கும் இரவு வணக்கம், மிக்க நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் இயக்குனர் ஐயா பாடல் தேர்வு அருமை இனிமை என்றும் பாராட்டுகிறார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றியும். எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்து வாவ் அருமை என்று பாராட்டுகிறார்கள். நன்றி. சொலைத்திரு விஜயஸ்மார் அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு பாடல், ஆகா அழகு, தலைவர் பாடல் சிறப்பு. இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்கள் கேட்ட அனைத்து பாடல்களை அழகாக வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், நன்றிகள் என்று நன்றி பாராட்டியுள்ளார்கள். மலர்தூவி மிக்க நன்றியுடன். இந்த நன்றியை உங்கள் கைபேசிக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் நான் நிகழ்ச்சி நடத்தியிருக்க முடியாது. நீங்கள் நடத்தியிருக்க வேண்டிய நிகழ்ச்சி அது. பழனிச்சாமியார்கள் ஆஹா சிரிக்கிறாரா, ஆஹா ஆஹா என்று பாராட்டுகிறாரா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் சந்தோஷம். தேன்மொழி முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசெல்லாம் வழங்குகிறார்கள், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மற்றும் அருமை வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. பழனிச்சாமியார்கள் நன்றிகள், நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு சேவை தொடரட்டும், மிக்க நன்றி. ஐயோ முடிந்து விட்டது, தொடரட்டுமா? 11:36 ஆகிறது, இன்னும் தொடர்ந்தால் என்னவாகும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகையால் முடித்து விடுவோம். சுலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள் மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.